0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு. அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: பள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: For details, call 056-415-4242.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.
2: Star of the month.
3: Hello everybody. This is DSP.
4: ஏ வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு வாடு நீ நடத்த எட்டோ சேரு வர்ற நிக்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு தினத்தின் அழகான காலை பொழுதிலே மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு ஏற்றத்தை வழங்குகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். எல்லா தேசங்களிலும் சட்டதிட்டங்கள் உண்டு. எதற்காக சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன என்றால், சமூகத்திற்கு தீங்கு ஏற்படுகின்ற வகையிலே எவர் ஒருவரும் தீய செயல்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக் கூடாது. அப்படி யாரேனும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் அவர்களை தண்டிப்பதற்காக எல்லோருக்கும் பொதுவான ஒரு விதியை உருவாக்க வேண்டும். அதுதான் சட்டதிட்டங்கள் உருவாக்கப்படுவதற்கான காரணம். அதாவது, நீங்கள் தவறு செய்தால் உங்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்கிறோமே, நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலே இருந்தாலும், நீங்கள் கல்வி கற்றவரோ கல்வி அறிவு அற்றவரோ அல்லது நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தரோ அல்லது வறிய நிலையில் இருக்கக்கூடியவரோ யாராக இருந்தாலும், நீங்கள் தவறு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை உண்டு. ஆகவே எவர் ஒருவரையும் பாதிக்கின்ற வண்ணம் நீங்கள் தீய செயல்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது என்று எச்சரிப்பதற்குத்தான் சட்டதிட்டங்கள் வகுத்து அமல்படுத்தப்படுகின்றன. கிரேக்க தத்துவ ஞானியான கிரைசிப்பஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், நல்லறிவு படைத்த மனிதனுக்கு சட்டதிட்டங்களே அவசியம் இல்லை என்று. தண்டனை கிடைக்கும், ஆகவே தவறு செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் யார்? தவறு செய்ய தயாராக இருப்பவர்கள், தண்டனைக்கு பயந்து அதை செய்யாமல் இருப்பவர்கள். எப்போது அவர் தவறு செய்ய தயாராகிவிட்டாரோ அப்போதே மனதளவிலே அவர் ஒரு குற்றவாளிதான். அவருடைய அறிவு நல்லறிவாக இருக்கும் பட்சத்தில் தவறான ஒன்றை செய்வதற்கு எப்போதும் அவருடைய மனம் துணியாது. கண்முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு பாதைகளிலே நல்ல பாதையிலே மட்டுமே பயணிக்கக்கூடியதாகத்தான் நல்லறிவு பெற்ற ஒரு மனிதனுடைய மனம் இருக்கும். தவறு ஒன்று நிகழ்ந்துவிட்ட பிறகு அதற்கான தண்டனையை கொடுத்து இவரை போல யாரும் தவறு செய்யாதீர்கள் என்று எச்சரிப்பதைத்தான் சட்டதிட்டங்களால் செய்ய முடியும். ஆனால் தீமை என்ற ஒன்று ஒரு எண்ணமாக கூட எழாமல் எதனால் தடுக்க முடியும் என்றால், நல்லறிவால் தான். நல்லறிவை நாம் வேறு எப்படி அழைக்கிறோம்? ஞானம். ஆகவேதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளும் மனிதன் ஞானமடைய வேண்டும் என்று வற்புறுத்துகின்றன. ஞானம் என்பது எண்ணத்தாலும் கூட தீமையை தீண்டாமல் இருப்பது. அப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் அத்தனை பேரும் தீமையை சிந்தித்தும் பார்க்காத ஞானமுடையவர்களாக மாறிவிட்டால் இந்த உலகத்திலே சட்டதிட்டங்களுக்கே அவசியம் இல்லை என்பதுதான் கிரைசிப்பஸ் அவர்களினுடைய அந்த கூற்று நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பேருண்மை. இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் நம்மளவிலே அந்த நிலை நோக்கி நாம் நகர துவங்க வேண்டும். நம்மை பார்த்து ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள துவங்கினால் சட்டதிட்டங்களே அவசியப்படாது, தீமை என்பது சிறிதும் இல்லாத ஒரு நன்னிலமாக மாறிப்போகும் நாம் வாழுகின்ற இந்த உலகம். முதலில் நம்முடைய வாழ்க்கையை அப்படி நன்மை மட்டுமே நிறைந்ததாக நாம் மாற்ற முயற்சிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹே யோ

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. கோபம் என்று ஒரு குணம் உண்டு. எல்லா மனிதர்களுடைய மனதிலும் அதற்கு ஒரு இடமும் உண்டு. ஒன்பான் சுவைகள் என்று தமிழ் இலக்கியங்கள் வர்ணிக்கக்கூடிய 9 விதமான உணர்வுகள். நம்முடைய சிந்தனைக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் தகுந்தார் போல அந்த உணர்வுகள் நம்மிடம் இருந்து வெளிப்படுகின்றன. அந்த 9 உணர்வுகளிலே ஒன்றுதான் கோபமும் கூட. ஆனால் அதை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்கிறார் செனக்கா அவர்கள். ஒரு சூழ்நிலை உங்களை கோபப்படுத்தினாலும் கூட அந்த உணர்வு விரும்புகின்ற அளவிற்கு நீங்கள் அதை வெளிப்படுத்திவிடக் கூடாது. அதை நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். செனக்கா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒருவேளை கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால், அந்த கோபம் வருவதற்கு காரணமாக இருந்த உங்களை பாதித்த அந்த சூழ்நிலையை விட, அதாவது அந்த கோபம் ஏற்படுவதற்கான காரணத்தை விட, இந்த கோபம் உங்களை அதிகமாக பாதிக்க துவங்கிவிடும் என்கிறார். யாரோ ஒரு மனிதர் தன்னுடைய வார்த்தையாலோ செயலாலோ ஏதோ ஒரு விதத்திலே உங்களை பாதிக்கிறார் என்றால், உடனே அவர் மீது உங்களுக்கு கோபம் ஏற்படும் இல்லையா? அதாவது உங்களுக்கு எதிராக நீங்கள் பாதிக்கப்படும்படியாக ஏதேனும் ஒன்று நடந்தால்தானே அதை காரணமாக கொண்டு கோபம் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறது. அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டீர்களேயானால், அதன் போக்கிலே அது வெளிப்பட நீங்கள் அனுமதிப்பீர்களேயானால், அந்த கோபம் ஏற்படுவதற்கு காரணமாக ஏதோ ஒன்று உங்களை பாதித்ததில்லையா? அந்த பாதிப்பை விட உங்களிடம் இருந்து கட்டுப்பாடில்லாமல் வெளிப்படுகின்ற கோபம் உங்களை அதிகமாக பாதிக்கும். ஆகவே கோபத்தை உங்கள் திடமான கட்டுப்பாட்டிற்குள் வையுங்கள். அதுதான் உங்களுக்கு எதிரான பாதிப்புகளை நீங்கள் தணித்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான வழி என்கிறார் செனக்கா அவர்கள். நமக்குள்ளே இருந்து எழுகிற உணர்வுதான், ஆனால் அது நமக்கெதிரானதாக மாறிவிடாதபடி நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலை செனக்கா அவர்களினுடைய இந்த வாக்கியம் நமக்கு உணர்த்துகிறது இல்லையா? தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியான இந்த தினத்துல கடந்த காலத்தினுடைய வரலாறுகள்ல வெவ்வேறு விதமான காலகட்டங்கள்ல என்னென்ன மாதிரியான சிறப்பு மிக்க துவக்கங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கறத தான் முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இன்றைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். 1181 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு கேசியோப்பியா அப்படிங்கிற ஒரு நட்சத்திர மண்டலத்துல, வானவீதியில பல நட்சத்திர மண்டலங்கள் உண்டு, அதுல ஒன்றினுடைய பெயர் கேசியோப்பியா. அந்த நட்சத்திர மண்டலத்துல ஒரு விண்மீன் சூப்பர்னோவா என்று சொல்லப்படுகிற நட்சத்திர பெருவெடிப்புக்கு உட்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஆயுள் உண்டு. அந்த ஆயுளினுடைய நிறைவிலே அந்த நட்சத்திரம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய எரிபொருளை கொண்டே ஒரு பெருவெடிப்பில் ஈடுபடுமா, அதற்கு தான் சூப்பர்னோவா அப்படின்னு பேரு. அந்த மாதிரியான ஒரு பெருவெடிப்பு, நட்சத்திர பெருவெடிப்பு, சீன தேசம் மற்றும் ஜப்பானிய தேசத்தைச் சேர்ந்த வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த தினத்துல தான் பார்த்திருக்கிறாங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி என்ற அந்த நட்சத்திர பெடிவு, சீன தேசம் மற்றும் ஜப்பானிய தேசத்தைச் சேர்ந்த வானியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியான இந்த தினத்துல தான் பார்த்திருக்கிறாங்க. இன்றிலிருந்து துவங்கி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அந்த பெருவெடிப்பினுடைய காட்சி காண கிடைத்ததாம். அப்ப பாருங்க, 3 நாட்கள் பிரம்மாண்டமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வானவியல் நிகழ்வாக அது அமைந்திருக்கிறது. அதே போல 1821 ரஷ்யாவைச் சேர்ந்த ஃபேபியன் காட்டலப் அப்படிங்கிற ஒரு கடல் பயண மாலுமி, அண்டார்டிகா கண்டத்தை நோக்கிய ஒரு கடல் பயணம் இன்றைய தினத்திலேதான் துவங்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய சார்பிலே நிகழ்த்தப்பட்ட அண்டார்டிகா கண்டத்தை கண்டறிவது அல்லது உறுதி செய்வது, இப்படிப்பட்ட நோக்கங்களோடு நிகழ்த்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான கடல் பயணமாக இது விளங்குகிறது. அதோடு மட்டுமல்லாமல் முதன் முதலாக அண்டார்டிகாவை முற்றிலுமாக சுற்றி வந்து அது ஒரு கண்டம்தான் என்பதை உறுதிப்படுத்திய ரஷ்யாவினுடைய முதல் முயற்சியாகவும் இது அமைந்திருக்கிறது. அதே போல 1948 ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குது. இந்த போட்டியில தான் பெண்களுக்கான பங்களிப்பு முதன் முதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1948 லண்டன்ல ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குது. இதுலதான் முதன் முதலாக பெண்கள் பங்கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில முதன் முதலாக, உலகத்திலேயே முதன் முதலாக ஒலிம்பிக் பதக்கம் பெற்றவராக வெற்றி வாகையை சூடுகிறார் ஹங்கேரியைச் சேர்ந்த ஓல்கா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வீராங்கனை. அதே போல ஷார்ட்புட், அதே போல பெண்களுக்கான குண்டு எறிதல் போட்டியில பிரான்ஸை சேர்ந்த மிஷலின் அப்படிங்கிற வீராங்கனையும், அதே போல பெண்களுக்கான குண்டு எறிதல் மற்றும் வட்டு எறிதல் போட்டியில பிரான்ஸை சேர்ந்த மிஷலின் ஓஸ்டர்மேயர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வீராங்கனை முதன் முதலாக தங்கப்பதக்கங்களை தட்டிச் செல்கிறார். இன்றைக்கு ஒலிம்பிக் போட்டியில பல 100 பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் பதக்க வேட்டைகளை நிகழ்த்துகிறார்கள். அதற்கெல்லாம் காரணமாக ஆரம்பமாக அமைந்தது இன்றைய தினத்திலே இந்த பெண்கள் வென்றெடுத்த அந்த தங்கப்பதக்கங்கள் தான். அதே போல 1954 பிரிட்டனைச் சேர்ந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக் லைட்னிங் அப்படிங்கிற ஒரு விமானம் வானவெளியிலே பறக்கிறது. இந்த விமானத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர்சானிக், அதாவது ஒலியின் வேகத்தை காட்டிலும் மிக அதிகமான வேகத்தோடு பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்சானிக் விமானமாக வானிலே பறந்த பெருமையை இந்த விமானம் முதன் முதலாக தட்டிச் செல்கிறது. இப்படி பல சிறப்புமிக்க நிகழ்வுகள் முதல் நிகழ்வுகளாக இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அதே போல நம் வாழ்க்கையிலும் கூட பல பல சிறப்புமிக்க நிகழ்வுகள், நம் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஆரம்பங்கள் இன்றைய தினத்திலே நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையில இப்போது நம்மை பாதித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்குள்ளே உண்டாக்கி கொள்ள வேண்டும்?

சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பார்கள். உண்மையில் மனமாற்றம் தான். நாம் சிந்திக்கின்ற விதங்களிலே, நாம் எது ஒன்றையுமே அணுகுகின்ற விதங்களிலே நாம் என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய சூழலை, அது தருகின்ற இக்கட்டை நம்மாலே வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால் நம்மிடத்திலே அறிவின் குறைபாடோ, அனுபவத்தின் குறைபாடோ, ஆற்றலின் குறைபாடோ ஏதோ ஒன்று இருக்கிறது. அந்த குறைபாட்டை சரி செய்கின்ற மாற்றத்தை நமக்குள்ளே நாம் கொண்டு வந்தால்தான் அந்த சூழலிலிருந்து, அது தருகின்ற தொல்லைகளிலிருந்து நம்மாலே முழுவதுமாக விடுபட முடியும். இதன் அடிப்படையிலே சிந்திக்கும் பொழுது மனமாற்றம், செயல் மாற்றம் இவைதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற நிஜமான மாற்றத்தை நமக்கு சாத்தியப்படுத்தி கொடுக்கும். தன்னை மாற்றிக்கொள்வதை தவிர வேறு எதை மாற்றினாலும் நாம் எதிர்பார்க்கின்ற ஆக்கப்பூர்வமான மாற்றம் அத்தனை சுலபமாக நமக்கு வாழ்க்கையிலே சாத்தியப்பட்டு விடாது. ஆகவே ஆழமாக சிந்தியுங்கள், நேர்மையாக சிந்தியுங்கள். நாம் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையை வளமானதாக மாற்ற, அந்த சிந்தனையும் அதன் விளைவாக நம்மிடத்திலே எழுகின்ற செயலின் மாற்றங்களும் நம் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாற்ற துவங்குகிற நாளாக இந்த நாள் நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மலரட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:07 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. August 4th அண்ட் இட் இஸ் அ டியூஸ்டே. பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் டியூஸ்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சன் வெளியில வரலாமா வேண்டாமா அப்படின்னு லைட்டா ஒரு ஓரக்கண்ணால எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு மேகங்கள் வழியாக. அண்ட் இன்னிலிருந்து ஒரு ஃபியூ டேஸுக்கு நல்ல மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து ஆலங்கட்டி மழை, தண்டர் ஸ்டாம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரைவேட் வெதர் என்தூசியாஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நேற்று எனக்கு வீடியோஸ் எல்லாம் கூட அனுப்பி வச்சிருந்தீங்க. ஸோ அதில் பார்க்கும்பொழுது பல இடங்கள்ல எஸ்பெஷலி ராசல் கைமானுடைய சில இன்டர்னல் சைட்ஸ்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கிறது பார்க்க முடிஞ்சது. பரவாயில்ல, சிட்டிக்குள்ள பெஞ்சு நமக்கு போக்குவரத்து இடையூறுகள் அதெல்லாம் எதுவும் காஸ் பண்ணாம அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் நம்ம ஊரு அப்படிங்கறது தெரியும் இல்லையா. ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு பக்கம் வந்து நமக்கு மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணியெல்லாம் கரெக்டாக வடிஞ்சு போகிறதுக்காக ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் கூட, இன்னொரு பக்கம் வந்து மழை வந்தாலே கொஞ்சம் அப்படி திக்கு திக்குன்னு பயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் லேசா வந்துட்டு போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் எனிவே லெட்ஸ் சீ. அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆகஸ்ட் இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? நேற்றுக்கு தான் வந்து ஒஃபீஷியலி ஆகஸ்ட் நமக்கு ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் நேற்றுக்கு தான் மண்டே, ஸோ ஒர்க் எல்லாம் நேற்று தான் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். என்னெல்லாம் நடக்க போதும் ஆகஸ்ட்டுக்கு, என்னெல்லாம் லைன் அப் பண்ணி வச்சிருக்கீங்க? பிஸியான மந்த்தாக இருக்க போதா? ஐ திங்க் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமாவே இந்த ஒரு லீன் பீரியடாக இருந்த ட்ரை மந்த், சம்மர்னாலே ட்ரை தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அந்த டாக் எல்லாம் போயிட்டு செப்டம்பர்லேருந்து பயங்கர பிஸியாக ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா இப்போவே நம்ம பார்த்தோம்னா நிறைய இன்டோர் இவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது, என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்குது. Dubai summer surprises நடந்துட்டு இருக்கு. So the city is back in action. ஹாப்பியா இருக்கு எல்லாரையும் பாக்கிறதுக்கு. எல்லாம் அவங்கவுங்க ஜாலியா வேலையை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லைஃப், இன்னொரு பக்கம் வந்து வேலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது பாக்கிறதுக்கு இட் ஃபீல்ஸ் சோ நைஸ். ஃபைனலி பேக் டு நார்மல்ஸிங்கிற மாதிரி தோணுது. இது அப்படியே தொடரட்டும் சரியா? அண்ட் மெரிசல் மார்னிங்ல இப்பிலிருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்க போறேன். நல்ல ஒரு பாட்டோட ஆரம்பிச்சோம். சில பாட்டுலாம் வந்து ஏன் தான் முடியுதோங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் வந்து ஜோதா அக்பர்லேருந்து முழுமதி பாட்டு. அடுத்து வருது பாருங்க, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் மின்னலையிலேருந்து வசீகரா, அண்ட் தென் ரெண்டு படத்துலேருந்து மொபைலா மொபைலா, இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி சமத்தாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. எங்கேயாவது டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்தலாம். அண்ட் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க இப்போ நான் பேசுகிறது அப்படிங்கிறத ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இன்பாக்ஸ் வழியாக தெரிவிப்பீங்களாம். KIRTHANA சரியா? KIR ஏஇஇ கிடையாது ஸ்பெல்லிங். ஸோ அப்படி தேடினீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வரும். ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து, எந்த நாட்டிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துவீங்களாம் சரியா? ஸோ பாட்டோட ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு
2: ரிபெல், ஒரு ஆபத்தான உலகம், பிளட், லவ், லாயல்டி, இதை விட பெருசா ஆக்சன் டிராமா ஃபுல் ஆன் மாஸ்.
3: அனிருத் மியூசிக்ல டிசி ஆகஸ்ட் 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளாட் பிக்சர்ஸ்.
4: அவ பேர் சந்திரடா.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: போங்க
7: There's no home like that.
8: For registrations, call 056-357-9474.
9: Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. Indha summer la Alansari Exchange Varia neenga pandra ore ore transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
14: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
15: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer. La Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அபுதாபியில் ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க போன வருஷமே. என்னன்னா, இப்போ நீங்கள் பெட்ஸ் எல்லாம் வீட்டில் வளர்த்துறீங்க, அதாவது செல்லப்பிராணிகள்லாம் நீங்கள் வளர்த்துறீங்கன்னா அதை கட்டாயமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. 1 இயர் நாங்கள் டைம் தரோம்னு சொல்லிட்டு பிப்ரவரியிலேயே போன மாதம் ஐ மீன் போன வருஷம் சொல்லியிருந்தாங்க. அதற்கான காலக்கெடு இப்போ முடிஞ்சாச்சு. அண்ட் 1 இயர் கிரேஸ் பீரியட் முடிஞ்சதன் காரணமாக இப்போ இனிமேல் பார்த்தோன்னா யாரெல்லாம் வந்து உங்களுடைய பெட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியோ உங்களுக்கு பெனல்ட்டி விதிக்கப்படும்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேண்டட்ரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த டைம் வந்து முடிஞ்சாச்சு, முடிஞ்சு சில மாதங்கள் ஆயாச்சு. அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தீவிரமாக வந்து பார்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அபுதாபியில் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அக்யூரட்டாக எத்தனை பூனைகள் ஆர் நாய்கள் வீட்டில் வளர்க்கப்படுது, செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும், ஒரு ட்ராக் வச்சுக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் முன்சிபாலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் DMT அபுதாபி அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ப்ராப்பரான டேட்டா இல்லாததன் காரணத்தினால தேவைப்படக்கூடிய வெட்டினரி சர்வீசஸ் கொடுக்க முடியல, வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸும் பண்ண முடியல, ஸ்ட்ரே அனிமல்ஸ் கண்ட்ரோல் மெஷர்ஸும் வந்து பண்ண முடியல. இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிற அந்த காரணத்தினால தான் இந்த பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். அண்ட் இந்த பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமில் எப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு பூனையில் நாய் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த சென்ட்ரல் டேட்டா பேஸில் எல்லாமே பதிவு செய்யப்படும். பெட்டோடைய ஓனர் யார், அந்த பெட்டுக்கு வந்து ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதோடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் என்ன, அண்ட் முக்கியமாக மைக்ரோசிப் பண்ணப்பட்டு அதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் ஏற்றப்படும். அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுனால வேக்சினேஷன் ஸ்கெடியூல்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து சம்டைம்ஸ் இந்த பெட்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போயிடும் இல்லையா, அதை ஓனர்ஸ் கிட்ட வந்து ரீயூனைட் பண்ணி வைக்கிறது, அண்ட் தெருக்களில் இருக்கக்கூடிய பூனைகளுடைய பாப்புலேஷன் ஆர் இங்கே நாயெல்லாம் கிடையாது பெருசாக, ஸோ அதோடைய பாப்புலேஷன்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை அபுதாபி மக்கள், ப்ளீஸ் டூ இட். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, ப்ராப்பரான ஒரு வெட்டரி கிளினிக்கு உங்கள் பெட்டை எடுத்துகிட்டு போகணும். அண்ட் உங்கள் பெட்டினுடைய மைக்ரோசிப் இருக்கா இல்லை பொருத்தணுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. மைக்ரோசிப் இருக்குன்னா அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பேசிக்கான ஒரு ஹெல்த் செக்அப் உங்கள் பூனை ஒரு நாய்க்கு பண்ணிட்டு வேக்சினேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்ப்பாங்க, இல்லைனா வந்து வேக்சினேஷன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. அண்ட் தென் தாம் பிளாட்ஃபார்ம் வழியாக, TAMM தாம் பிளாட்ஃபார்ம் வழியாக உங்கள் எமிரேட்ஸ் ஐடி அண்ட் UAE பாஸை வச்சு நீங்கள் பதிவு பண்ணணும். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அண்ட் ஒஃபிஷியல் அனிமல் ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட் வரும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ, இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் பணம்லாம் கட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு டேட்டா பேஸில் பதிஞ்சிருக்கணும், அதாவது இத்தனை பேர் இத்தனை பூனை வளர்த்துறாங்க, இத்தனை நாய் வளர்த்துறாங்க, அதோடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வேக்சினேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலைனா என்னாகும், 1000 dirhams per animal வந்து ஃபைன் போடப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: இது மெரிசல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா இன்னைக்கு என்ன 91 போடு.
1: என்னது
0: 90s not out. இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
3: Joy Alucas, world's favorite jeweler.
4: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
5: செழித்தையும் தமிழி ஒளியே.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Le. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஓகே, ரோட்ஸ் எப்படி இருக்கு? கிராஷ் எல்லாம் எதுவும் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி வாய மூடலை

0: வரைக்கும் நல்ல டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து குளோபல் வில்லேஜ் தாண்டி கொஞ்சம் ஒரு ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. மற்றபடி வேற எதுவும் அன்யூஷுவலாக இல்லை. E11லையும் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இது என்ன ரோடு, இது பேரூத் ஸ்ட்ரீட்டா, டமஸ்க ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் S102 நம்ம ரிங் ரோட், ஷார்ஜா ரிங் ரோடு, இங்கே எல்லாம் வழக்கம் போல் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியாது. பட் அதர்வைஸ் நத்திங் அன்யூஷுவல். ஏதாவது எனக்கு மேப்பில் தெரியல பட் நேரில் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீங்களாம். 800-8940 கால் பண்ணி இந்த இடத்துல கிராஷ் ஆயிருக்கு ஒரு இங்கே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம அல்நாதா ஸ்ட்ரீட்டில் பார்த்தோன்னா ஸ்டேடியம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது தெரியுது. ஆமாம், எங்கேன்னா யா இது வந்து ஓகே, ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது, கேக் கேலரி பேக்கர் அப்படின்னு தெரியுது எனக்கு மேப்பில். அதுக்கு வெளியில் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது. அல்நாதா ஸ்ட்ரீட்லயும் டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. சோ அந்த ஏரியால இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாத்துலயும் டிராபிக் கன்ஜஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பொறுமையா டிரைவ் பண்ணுங்க. டிராபிக் அப்டேட்
1: வாஸ் பிராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: ஓகே, காலை வணக்கம். மெசேஜஸ் நிறைய வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில். லின்சன், அதுக்கப்புறம் ஷங்கர் DIFC-லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சர்தார் ஹான் ஆன் த வே டு துபாய் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. குணா, இனிய காலை வணக்கம். நந்தகுமார், ஹாப்பி மார்னிங் டு யூ டூ. ரவி, குட் மார்னிங் டு யூ டூ. மனு மனோகரன், காலை வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு நான் நைஜீரியாவிலிருந்து எத்தியோப்பியா வழியாக பெங்களூர் வந்தடைந்தேன். உங்கள் நிகழ்ச்சியை தினமும் கேட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நைஸ், தேங்க்யூ. நைஜீரியாவிலிருந்து எத்தியோப்பியா வழியா? ஓகே, அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா நீங்கள்? நைஸ். வல்லா ஹேமா, ஏதோ ரீல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காரு. வாட் இஸ் திஸ்? ஹா. அண்ட் அபுபக்கர் சிதிக், குட் மார்னிங், கிளவுடி மார்னிங் அப்படின்ட்டு அவரும் அனுப்பியிருக்காரு. குமார் ஃப்ரம் ஜப்பான், ரஹீமுல்லா, காலை வணக்கம், ஹவ் யூ? ஐ எம் குட், இட்ஸ் நைஸ் டு மெசேஜ் யூ மெரிசல் மார்னிங்ல, ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு அனுப்பியிருக்காரு. நைஸ் டே டு யூ டூ. வெதர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு போட்டோ வேற அழகா எடுத்து அனுப்பியிருக்காரு. யார் தெரியுமா? முகமது அர்ஷத். ஆமா, வெளியில பார்க்க நல்லா இருக்கு. அதாவது கார்க்குள்ள இருந்தோ இல்ல ரூம்குள்ள இருந்தோ ஜன்னல் வழியை அட்டி பார்க்க நல்லா இருக்கு, பட் வெளியில ஹியூமிடிட்டி ஏகபோகமா இருக்கு, அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாமே. கரீம், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ராஜ்குமார், காலை வணக்கம். தீபன், காலை வணக்கம், குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாவ் அ குட் சன்னி டே அப்படின்னு அனுப்பியிருக்காரு. யூசுப், உங்களுக்கும் காலை வணக்கம். அன்வர் ஷாகுல், அப்புறம் ரகு ஃப்ரம் சிங்கப்பூர், குட் மார்னிங். ஃபைரூஸ் ஃப்ரம் மலேசியா, குட் மார்னிங் டு யூ டூ. தௌஃபீக் அலி, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாவ் அன் அமேசிங் டே. சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர்ல ஒரு நல்ல பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன், சரியா? ஸோ நல்ல ஜிலு ஜிலுன்னு ஒரு பாட்டு நீங்கள் கேட்கலாம். 800-8940 கால் பண்ணி. ஹலோ, வணக்கம்.
2: குட் மார்னிங் கீர்த்தனா.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
2: என்ன
0: பாட்டு? ஆஹா, பெரிய பாட்டு, ஹைரப்பா. ஓகே, ப்ளே பண்றேன் உங்களுக்காக. ஓகே, உமல் கோயில் எப்படி? கிளவுடியா இருக்கா? வாட் இஸ் ஹேப்பனிங்? எப்படி இருக்கு வெதர்?
2: நார்மல் தான், கிளவுடி. நான் உமல் கோயில் இல்ல, இன்னைக்கு நான் உமல் கோயில இருந்து துபாய் டிராவல் பண்றேன், பேக் டு பேக் மீட்டிங்.
0: ஓ,
2: பாருங்க.
0: பாட்டு
2: ப்ளே
0: பண்றேன், சரியா?
2: இன்னும்
0: பாட்டு பிளே பண்றேன். ஓகே பாய் பாய், ஹாவ் அ குட் டே, ஹாவ் அ குட் டே, பாய் பாய். சோ முகமதுக்காக சில்லாக்ஸ் உங்க பத்தி யாரெல்லாம் ஹைரபா பாட்டு நான் பிளே பண்ண போறேன்.

0: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஜீன்ஸ் படம். சரி ஓகே, பிரேக் வருது, பிரேக் அப்புறமா அந்த பாட்டு கேளுங்க. அண்ட் தென் கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளோட, ஊர் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காக. அப்புறம் திருப்பியும் நான் வரேன் உங்களை பேசுறதுக்கு. அண்ட் இந்த வாரம் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது இல்லை, ஐ திங்க் எங்கிட்ட சில கப்பல் பாசஸ் எல்லாம் வேற இருக்குன்னு நினைக்கிறேன். ஜிடிஎன் படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் விஸ்வநாதன் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்கான கப்பல் பாஸ் எங்கிட்ட இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். பட் ஐ திங்க் ஷார்ட் ஷார்ட்டாக நீங்கள் வந்து கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம் இன்னைக்கு மெரிசல் மார்னிங்கில். ஓகேயா, அதுவும் வந்து சொல்றேன். இப்போதைக்கு பிரேக் அண்ட் பிரேக் அப்புறமா ஹைரபா கமிங் அவே.
1: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value la 20% flat off, plus old gold exchange la 100% valuation, மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்ப ஹம்தான் ஸ்ட்ரீட் அபு தாபி ல flagship showroom open பண்ணிருக்காங்க.
4: Alan Sari exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summer ல Alan Sari exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari exchange app now.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC அப்ளை. Mersal morning brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
3: You are with Kirtana on Mersal morning. Chillax song of the hour.
4: Brought to you by
2: Plots Nale, PropShell Dane. For details call 056-415-4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Lab. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். துபாயில் உள்ள இந்தியாவின் துணை தூதரக அதிகாரியாக விஷ்ணுவர்தன் ரெட்டியை இந்திய அரசு நியமித்துள்ளது. 2008 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த அதிகாரியான டாக்டர் இம்மாடி விஷ்ணுவர்தன் ரெட்டி துபாய் மற்றும் வடக்கு அமீரக பகுதிகளுக்கான இந்தியாவின் புதிய துணை தூதராக பொறுப்பேற்கின்றார். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த சதீஷ்குமார் சிவன் அவர்களுக்கு அடுத்ததாக அவர் இந்த பொறுப்பை ஏற்கின்றார். இதற்கு முன்பு ஹைதராபாத்தில் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியாகவும் பின்னர் தெலுங்கானா அரசின் முதலீட்டு மேம்பாடு மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பு செயலாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். மேலும் ஜெனீவா மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார். தெலுங்கானாவைச் சேர்ந்த முதல் அதிகாரி என்ற பெருமையுடன் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் அவர் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
2: உலகச் செய்திகள்.
3: ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியன் எல்லை பாதுகாப்பில் ஒன்றுபட்ட நடவடிக்கை அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். மொரோக்கோவில் இருந்து ஆயிரக்கணக்கான குடியேறிகள் ஸ்பெயினின் சியூட்டா எனும் தன்னாட்சி பிரதேசத்துக்குள் கடந்த வாரம் பெருமளவில் நுழைந்ததை தொடர்ந்து அவர் இதனை கூறியுள்ளார். ஸ்பெயின் அரசின் தகவலின்படி சுமார் 69,500 குடியேறிகள் தற்போது மீண்டும் மொரோக்கோவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இது ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்ட 50,000 பேரை விட அதிகமாகும். எல்லையின் ஸ்பெயின் பகுதியில் 72 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொரோக்கோ பகுதியில் 11 பேர் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஆலோசிக்க இன்று ஐரோப்பிய ஒன்றிய உள்துறை அமைச்சர்கள் அவசர காணொலி வாயிலான மாநாடு மூலம் சந்தித்து விவாதிக்க உள்ளனர். சியூட்டாவில் ஏற்பட்ட இந்த சம்பவங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: நாளை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுகின்றது. அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாளை சட்டமன்றம் கூடவுள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை முடக்க தாவிக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய போலீசார் வருகை தந்துள்ள நிலையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. நேற்று நடைபெற்ற விவசாயிகளுக்கு ஆதரவான திமுகவின் போராட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தொடர்பில் அவதூறாக பேசியதாக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுந்துள்ளன. அவருக்கு எதிராக தாவிகா சார்பில் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மகளிர் ஆணையத்தில் தாவிகா புகார் அளித்துள்ளதுடன் மகளிர் அணி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு தாவிகா பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சரான ஆனந்த் ஆகியோர் கண்டனம் வெளியிட்டுள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் நிலவி வரும் சீரற்ற வானிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்வடைந்தது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள முன்னறிவிப்பின்படி இன்று பத்தனம்திட்டா முதல் காசர்கோடு வரை உள்ள 12 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் அருகே செல்லாமல் இருக்கவும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனிக்கவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவனந்தபுரம் மற்றும் கண்ணூர் பகுதிகளில் காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நிலவும் மோசமான வானிலை காரணமாக காசர்கோடு, கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் இன்று விடுமுறை அறிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கை கனமழை மற்றும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தொடரும் கனமழை காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிய 6 பேர் உயிரிழந்தனர். சபர்கமோ மாகாணம், கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 6 அனர்த்த மரணங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் நீரில் மூழ்கி ஒருவர் காணாமற் போயுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நேற்று பெய்த மழையினால் பொல்பிட்டிய மொரகே கேனகம பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மண்வீடு சரிந்து விழுந்ததில் 3 பெண்கள் உட்பட 4 உயிரிழந்தனர். இன்று பலத்த மழை எதிர்பார்க்கப்படாததால் தற்போது நிலவும் வெள்ள நிலைமை மேலும் அதிகரிக்கும் அபாயம் இல்லை என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சில பகுதிகளில் மழை பெய்த போதிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மகாவலி கங்கையின் நாவலப்பிட்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் போர்டோ ஸ்பெயினில் நேற்று நடைபெற்றது. தமது 1வது இன்னிங்ஸில் பதிலடித்தாட ஆரம்பித்துள்ள பாகிஸ்தான் அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 266 ஓட்டங்களை பெற்றிருந்தது. பாகிஸ்தான் அணி சார்பில் அப்துல்லா ஷாஃபிக் 107 ஓட்டங்களுடனும் பாபர் அசாம் 86 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். அசார் அவேஸ் 55 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டம் இழந்தார். இமாம் உலாக் 14 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் பிடிகொடுத்த ஆட்டம் இழந்தார். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சில் ஜோமியல் வாரிக்கான் மற்றும் ஷமா ஜோசப் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தினர். மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 344 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் ஜஸ்டின் கிரேவ்ஸ் அதிகபட்சமாக 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அணித்தலைவர் ராஸ்டன் சேஸ் 70 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழக்கு செய்யப்பட்டார். இந்த போட்டியின் 3ம் நாள் ஆட்டம் போர்டோ ஸ்பெயினில் இன்று நடைபெறவுள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் சில பகுதிகளில் இந்த வாரம் முழுவதும் மழையுடனான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அலைன் ஃபுஜைரா ராசல்கைமா பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த நகரங்களில் கனமழை பெய்யும் என்று முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்றும் அமீரகத்தின் உள்ளக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துபாய் மற்றும் அபுதாபியில் முறையே 45 மற்றும் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவு சீற்றமாக இருக்கும். நேற்று மாலை வேளையில் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் கனமழையுடனான வானிலை நிலவியது. இந்த சீரற்ற வானிலை இந்த வாரம் முழுவதும் தொடரக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
1: 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 489 திரம்ஸ், 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 453 திரம்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை
0: gold rate brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings ஸ்டார்ட் பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
1: Good morning and welcome back. 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். Ain Gold Wallet app டவுன்லோட் பண்ணீங்களா இல்லையா? ஏன்னா அவ்வளோதான், லாஸ்ட் 24 hours நம்ம இருக்கோம். நாளையோட Ain Gold Wallet வழங்குற இந்த கோல்ட் ரஷ் 2.0 கான்டெஸ்ட் முடிய போகுது. இம்முறை கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணக்கூடிய லிஸ்ட்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா Ain Gold Wallet ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ இந்த ப்ரோமோ கோட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுல வந்து தமிழ் எஃப்எம் TAMILFM அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன்ஸ்லேயே வரும் உங்களுக்கு, லைக் அந்த ஒரு டேப் இருக்கும், அதுல நீங்க வந்து என்டர் பண்ணணும். இந்த கோட் என்டர் பண்ணிட்டு மீதி உங்களுடைய விவரங்கள் பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைல் பேஜ் வரும்ல, அதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 நம்ம தமிழ் எஃப்எம்ஓட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருங்க. வச்சிங்கன்னா லக்கி ட்ரால உங்கள் பேர் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் உங்களுக்கு கோல்ட் காயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் மெயினாக வந்து கோல்ட் காயின் கிடைக்கிறதுக்காக நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மெயின் குறிக்கோள் கிடையாது. ஏன்னா Ain Gold Wallet ஆப் வந்து இட் இஸ் சச் அ கன்வீனியன்ட் ஆப். இதோடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் இது எவ்வளோ ஈஸியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து பயங்கர பிஸியாக போயிட்டு இருப்போம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டு தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஐ மீன் லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக, ஒரு சேவிங்ஸ் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து தங்கத்தில் சேவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்காக கடைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ இதே நீங்கள் Ain Gold Wallet ஆப் கையில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் நினச்ச போது நீங்கள் நினச்ச அமௌண்ட்டுக்கு கோல்டு வாங்கிக்கலாம். இப்போ 1 gram தங்கமே நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 1 gram ஆகுது நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை சில மில்லிகிராம்ஸில் வந்து உங்களுக்கு வாங்குறதுனாலும் அது உங்களுக்கு அவ்வளோ லாபகரமாக இருக்காது, ஓகேவா? ஸோ மினிமம் நீங்கள் 1 gram கோல்டு வாங்கணும் அப்படிங்கும்பொழுது இப்போத்து ரேட் படி பார்த்தோன்னா சொல்லையா நீங்கள் வந்து 489 திரம்ஸ் அண்ட் 25 ஃபில்ஸ் எடுத்து வைக்கணும். ப்ளஸ் நீங்கள் வாங்கக்கூடிய டைப் ஆஃப் கோல்டை பொறுத்து உங்களுக்கு அதில் மேக்கிங் சார்ஜஸ் வரலாம், வேட் வரலாம், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரலாம். இந்த மாதிரி எந்த சார்ஜஸும் பெருசாக இல்லாமல் டிஜிட்டலி கோல்டை ஈஸியாக சேவ் பண்ணி வைக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஷேர்டு அகாமடேஷன்லலாம் இருக்கீங்க, கோல்டு வாங்கணும், துபாயில் கோல்டு வந்து விலை கம்மின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தங்கத்தை வாங்கி நம்ம எப்படிடா சேஃபாக வைக்கிறது, என்னதான் சேஃப்டியாக சேஃபான கண்ட்ரிங்லாம் சொன்னாலும் ஒரு ப்ரெஷஸான ஒரு ஐட்டமை நீங்கள் ஷேர்ட் அகாமடேஷனில் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் திஸ் கம்ஸ் ஸோ ஹேண்டி. உங்கள் வாலெட்டில், உங்கள் பேரில், உங்கள் ஆப்பில் மட்டும்தான் இது இருக்கும், யாராலையும் எடுக்கலாம் முடியாது, சரியா? ஸோ சேஃப்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய கோல்டு வந்து ஆஸ் லோ அஸ் 1 dirham நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ 1 dirhamக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் கோல்டு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ. அண்ட் மினிமம் ஒரு 1 gram சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை ரிடீம் பண்ணிக்கலாம், யூனோ காயின் ஆகவோ இல்லை ஒரு ஃபியூ கிராம்ஸ் ஒட்டுக்கு சேர்ந்துச்சுன்னா நீங்கள் வந்து கோல்டு பார் ஆகவோ இல்லை நகையாகவோ எடுத்துக்கலாம். அண்ட் நகை அப்படின்னு சொல்லும்பொழுது Ain Gold Wallet-க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழுமத்திற்கு Ain Gold and Diamonds அப்படிங்கிற பெயரில் துபாய் கோல்டு சூக்கில் ஒரு ஷோரூமும் இருக்குது. அங்கே நேரில் போயிட்டும் கூட நீங்கள் இதெல்லாம் ரீம் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் கேஷ் ஆகவும் நீங்கள் ரீம் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். இப்படி பல அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய Ain Gold Wallet ஆப் உங்களுடைய ஃபோனில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒன்றா இருக்கும். நினச்ச போது ஒரு 10 dirham கையில் இருக்கா, அதுக்கு இன்றைக்கி கோல்டை வாங்கி போடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வாங்கும்பொழுது ஒரு நாளைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சேர்ந்துருக்கும் உங்களுடைய வாலெட்டில். ஸோ சும்மா ஜாலியாக விளையாட்டு போக்கில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு ஆப் தான் Ain Gold Wallet ஆப், சரியா? ஸோ Ain Gold Wallet ஆப் வந்து உங்களுடைய ஃபோனில் இருக்கணும், அதனால டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
2: Back to back.
0: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது, அது காடுனேன் கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
7: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம், August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம், மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
1: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
8: There is no place like home. There's no home like that.
9: For registrations, call
10: 056-357-9474.
1: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே ultras.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
10: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
9: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
11: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
12: ஒண்ணு கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
13: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ஜூவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

0: அடடே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. டிரான்ஸ்பரண்டான சோலார் பேனல்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களாம் சயின்டிஸ்ட் எல்லாம். இங்கே வந்து நான் ஸ்டுடியோவில் உட்காரும்பொழுது எப்போவுமே யோசிப்பேன். இங்கே ஸ்டுடியோ விண்டோ வழியாக பார்த்தோன்னா காலையில் நான் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும்பொழுது இந்த 7 மணி சுமாரிலிருந்து நல்ல சூரிய வெளிச்சம் அப்படி கண்ணில் அடிக்கும், இந்த கண்ணாடி வழியாக வந்து கண்ணில் அடிக்கும். ஸோ அப்போது வந்து நான் யோசிச்சிருக்கேன், இப்படி வந்து கண்ணு மேலே சன் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பல சமயத்தில் நம்ம யூனோ காரில் போகும்பொழுதோ இல்லை ஆஃபீஸ்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்பொழுதோ நம்ம மேலே வந்து சன்லைட் வரதை பார்த்துருப்போம் கண்ணாடி வழியாக. ஸோ அப்படி வரக்கூடிய சன்லைட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டிரான்ஸ்பரண்டான சோலார் பேனல்ஸ் வந்து சயின்டிஸ்ட் டெவலப் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அண்ட் இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா இது இந்த டிண்ட் போடுற மாதிரி தான் நம்மளோட வியூஸ் எதுவும் வந்து பிளாக் பண்ணாது. இப்போ வெளியில் நம்ம வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு நினைக்க பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா அந்த வியூஸ் எல்லாம் வந்து எதுவும் பாதிக்கப்படாது. அட் தி சேம் டைம் யூவி அண்ட் இன்ஃப்ராரெட்டையும் இன்ஃப்ராரெட் ரேஸையும் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இதை நாங்கள் வந்து வடிவமைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷிகன் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரீசர்ச்சர்ஸ் வந்து இப்போ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு புது டெக்னாலஜியை. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் டிரான்ஸ்பெரன்ட் சோலார் டெக்னாலஜியாக பார்க்கப்படுது. ஸோ சாதாரண ஒரு கிளாஸை வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடியாக அதோடைய ஏஸ்தெட்டிக் அப்பியரன்ஸை வந்து ஆல்டர் பண்ணாமல் ஆர் வியூஸை வந்து பிளாக் பண்ணாமல் ஒரு ஜன்னலோடைய பயன்பாடு என்னவோ அது எதிலிருந்தும் விலகாமல் இட் வில் ஸ்டில் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ஜன்னல் கண்ணாடி. அட் த சேம் டைம் அது மேலே அடிக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுமா பாருங்களேன், செம்மையாக இருக்கும் அது வந்ததுன்னா. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா லைக் நிறைய பில்டிங்ஸ் வந்து ஸ்கொயர் மீட்டர்ஸ் அண்ட் ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஆஃப் விண்டோஸை வந்து வச்சுருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி இப்போது ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய துபாய் மாதிரியான சிட்டிலெல்லாம் இந்த டெக்னாலஜி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், ஆல்ரெடி இருக்கா? இது க்ளீன் எனர்ஜியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கும்பொழுது இந்த டெக்னாலஜி எல்லாம் பயன்பாடுக்கு வந்ததுன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. ஸோ டிரான்ஸ்பெரண்ட் சோலார் செல்ஸ் வந்து இருக்குது ஒரு சில இடங்களில் இருக்குது, பட் அகேன் அதோடைய எஃபிஷியன்சியை வந்து இன்னும் பெட்டர் பண்ணணுங்கிறதுக்காக ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. How interesting is that? Anyway, அடுத்ததா உங்களுக்கு என்ன பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன், மெரிசல் மார்னிங்ல ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல இதே முரளி படத்துல இருந்து கட்டழகி அப்படிங்கிற பாட்டு நான் உங்களுக்காக ப்ளே பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட ரிமைண்ட் பண்றதுக்கு. அதுல வந்து எயின் கோல்டு வாலெட் ஆப் பத்தி உங்களுக்கு நான் இன்னும் ஒரு முறை சொல்லும். எயின் கோல்டு வாலெட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றதோட மட்டும் இல்லாம தமிழ் FM அப்படிங்கிற இந்த கோட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்றதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா எயின் கோல்டு வாலெட் ஆப் குள்ள வந்து நீங்க போகலாம். அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்க அனுபவிக்கலாம். ஆஸ் லோ அஸ் 1 dirham-ல இருந்தே நீங்க கோல்டில் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஒரு கன்சிமான அமௌண்ட் சேவ் ஆனதுக்கு அப்புறமா கோல்டில் உங்களுக்கு சேவ் ஆனதுக்கு அப்புறமா அதை நீங்க வந்து ஜுவல்லரி ஆகவோ இல்லை பார் ஆகவோ கேஷ் ஆகவோ ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா. அண்ட் ரைட் நவ் நீங்க அப்படி எயின் கோல்டு வாலெட் ஆப் டவுன்லோட் பண்ணி தமிழ் FM-ங்கிற இந்த கோடு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940-க்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு, சுட்டாக்குன்னு பண்ணுங்க.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.
1: இது Mercil Morning வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: இன்கமிங்
1: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: பாட் கமர்ஷியல் பிரேக். இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
1: August 7, mark your dates.
2: போலீஸ கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
1: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
0: அனிருத் மியூசிக்ல டிசி August 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளோ பிக்சர்ஸ்.
3: அவ பேர் சந்திரடா.
4: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
5: எனி க்ளூ?
4: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
5: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
4: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
1: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9 வரை மட்டும்
7: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: ALD ப்ராப்பர்ட்டி 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. பிரதர், சிஸ்டர், உங்களை தான் ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க UAE பிசினஸ் பண்றீங்களா? 2025 ஃபைனான்சியல் இயர் உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் September 2026. டியிலே பண்ணாம பெனல்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க.
0: தி வாட் கன்சல்டன்ட்க்கு UAE 9+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கும் இருக்கு.
1: தி வாட் கன்சல்டன்ட், கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
8: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer. Diamond Jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply.
14: You are with Kirtana on Mercil Morning.
15: மெரிசல் மார்னிங் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான ரிமைண்டர். அவசரமாக டிரைவ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கீங்களா? மண்டேல வந்து 1008 விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும், அதோட சேர்த்து இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இது வாங்கணும், அது வாங்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய ஓடிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ நாங்கள் கொடுப்போம். ஸோ அப்படி ஒன்று தான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். இங்கே வெளிநாட்டில எல்லாம் வேலை பண்ணிட்டு என்னன்னாலும் நம்ம ஊருக்கு போய் செட்டில் ஆகிறது தான் உங்க பிளான் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நமக்குன்ட்டு நல்ல ஒரு வீடு ஒன்று தேவைப்படுது இல்லையா? சென்னையில் மேபி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்னாலும் சரி, இல்லை கோயம்புத்தூர், எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் நல்ல காமன் பீஸ்ஃபுல் லொக்கேஷனில் உங்களுக்கு உங்களுடைய வீடு அமைக்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. டாக் டெவலப்பர்ஸோட இன்ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸில் நீங்கள் கலந்துக்கலாம். அங்கே வந்து அவங்களுடைய லீடிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக ஷோ கேஸ் பண்ண போகிறாங்க. August 8 மற்றும் 9 தேதிகளில் காலையில் 10 மணியிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் பர்ஜ்மனில் இருக்கிற சிட்டி சீசன்ஸ் ஹோட்டலில் நடக்கவே இருக்குது இவங்களுடைய அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ். ஓகே, ஸோ டாக் டீம் உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸில் வழங்குறதுக்காக காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ டாக் டெவலப்பர்ஸோடைய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நேரில் அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட பார்த்து பேசி கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற கனவு இல்லத்தை சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ நீங்கள் வாங்கலாம். சரியா? ஸோ மறக்காமல் போயிட்டு வாங்க டாக் டெவலப்பர்ஸ் நடத்தக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸுக்கு.
3: Golden Song of the Hour.
16: Golden Song of the Hour.
17: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க. அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சமர்ல அலன்சாரி

0: எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரும்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. டவுன்லோட் தி ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
1: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
2: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
1: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
3: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
4: தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். There's no home like that.
0: For registrations, call 056-357-9474.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burjuman Dubai la August 8th and 9th 10 am to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property e vaangunga.
7: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas in Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply. Mercil Morning brought you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: சென்னை நீலாங்கரையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டைச் சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நேற்று தஞ்சையில் விவசாயிகளுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவரை கைது செய்வதற்காக போலீசார் வருகை தந்துள்ளனர். 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு திமுக சட்டத்துறையினர் வருகை தந்துள்ளனர். தாம் கைது செய்யப்படுவதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உதயநிதி தரப்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு அவசர வழக்காக இன்று பிற்பகலில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
1: விஸ்வேஷ் நெஹி ஈரானுக்கான இந்தியாவின் புதிய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய அரசு விஸ்வேஷ் நெகி அவர்களை ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான இந்தியாவின் அடுத்த தூதுவராக நியமித்துள்ளது. அவர் தற்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கூட்டு செயலாளராக பணியாற்றி வருகின்றார். அவர் விரைவில் தனது புதிய பொறுப்பை ஏற்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
1: இலங்கையில் நிலவும் மழைக்கால வானிலை காரணமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தினால் 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி, கேகாலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை காலை 9 வரை சிவப்பு எச்சரிக்கை அமலில் இருக்கும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. கண்டி, கேகாலை, நுவரெலியா, ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய பாஸ்போர்ட் சேவை கட்டணங்கள் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் மத்திய அரசுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் பாஸ்போர்ட் புதுப்பிப்பு கட்டணத்தில் சலுகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். 2026 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்த பாஸ்போர்ட் விதிகள் 2026 கீழ் பாஸ்போர்ட் கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து பிரமாசி லீகல் செல் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தது. வெளிநாடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் குறைந்த வருமானத்தில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் பாஸ்போர்ட் புதுப்பிப்பு கட்டணம் சுமார் 280 திர்ஹாம்ஸில் இருந்து 450 திர்ஹாம்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளது. சேவை கட்டணம் மற்றும் சமூக நல நிதி உள்ளிட்ட கூடுதல் கட்டணங்களுடன் மொத்த செலவு சுமார் 477 திரம்ஸ் ஆகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் உள்ள சன நெரிசல் மிக்க கடற்கரையில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். ட்ரோன் கடற்கரையை ஒட்டியுள்ள பாறை நோக்கி வேகமாக பறந்து சென்று பின்னர் கீழே கடற்கரையில் தீப்பிழம்பாக வெடித்து சிதறும் காட்சி காணொளியில் பதிவாகியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 40 உயர்வடைந்துள்ளது. அவர்களில் 17 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் பொதுமக்களை இலக்கு வைத்து யுக்ரைன் மேற்கொண்ட திட்டமிட்ட தாக்குதல் என்று ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.

0: எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: வாடி வாடி வாடி, தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா? லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா?
3: தண்ணிய புடிச்சு வந்து தகராறு பண்றியா?
4: சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
3: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

0: நேரத்துல எது வைரல் ஆகும்னு தெரியாது. ஆனா எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் வைரல் ஆகி பல வருஷங்கள் பேசக்கூடிய ஒன்றாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த பாட்டு இல்லையா, நம்ம லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள். ஓ காட், ஷீ சச் எ டேலண்டட் பர்சன். அவங்க வந்து இப்படி ஒரு ஷோவுக்கு போய் அவங்க சொன்ன அந்த ஒரு என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மாங்கிறது எவ்வளோ ட்ரெண்டாகி அதில் ஒரு பாட்டும் உருவாகி இப்போ வரைக்கும் நம்ம யூனோ இப்போ எப்படி நம்ம வடிவேலு அவர்களுடைய டயலாக்ஸ் எல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு ஊறி போன ஒரு விஷயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒன்றா தான் வந்து இந்த என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிறதும் நம்ம லைஃப்பில் ஊறி போன ஒன்றாகி பாட்டாகி அதை கேட்டு முடிச்சும் ஆயாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:10 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு கப்பல் பாசஸ் இல்ல கைஸ், ஐம் சாரி. நான் தான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு என் கையில கப்பல் பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா கப்பல் பாசஸ் நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா நீங்க மத்த ஷோஸ் எல்லாம் கேளுங்க. ஜிடிஎன் படம் ரிலீஸ் ஆக போகுது, விஸ்வநாதன் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டுமே வந்து பெரிய பெரிய படங்கள் இங்க ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நல்ல ஒரு படமாக அமையணும். இந்த ரெண்டு படங்களுமே வந்து அந்தந்த டீமுக்கு நல்ல படமாக அமையணுங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பிகாஸ் ரெண்டு படங்களுமே வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து மேடி, அந்த பக்கம் வந்து நம்ம சூர்யா. அண்ட் ரெண்டு பேருக்குமே தி டெஃபினெட்லி ஹாவ் டு கிவ் அ ஹிட். அண்ட் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது படம் அப்படின்ட்டு. ஸோ நோ வரீஸ், என்கிட்ட வந்து கபில் பாஸ் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மற்ற ஷோஸ் எல்லாம் கேட்கலாம். மற்ற ஷோஸ் எல்லாம் கேட்டு அதில் நடக்கக்கூடிய கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு கபில் பாஸ் எல்லாம் வின் பண்ணி ஜாலியாக படத்தை போய் பார்ப்பீங்களாம். சரியா, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் காதலில் விழுந்தேன்ல இருந்து தலைமுடி பாட்டு, அதுக்கப்புறம் தீராத விளையாட்டு பிள்ளை தானே, ஆமாம் தீராத விளையாட்டு பிள்ளையிலேருந்து ஒரு புன்னகை தானே அப்படிங்கிற அந்த பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்ல ஏதாவது மாற்றம் இருக்கா பார்த்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: தங்கத்தினுடைய விலையில வந்து மாற்றம் இல்லை. ஆமா, 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 489 திரம்ஸ், 25 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு, 453 திரம்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: Back to back.
3: Adutha rendu paattu.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
2: ஆகஸ்ட் 7, மார்க் யுவர் டேட்ஸ்.
3: போலீஸ கொல்லுவா, டாக்டரை கொல்லுவா,
2: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். பிளட், லவ், லாயல்டி, இதை விட பெருசா ஆக்ஷன், டிராமா, ஃபுல் ஆன் மாஸ்.
1: அனிருத் மியூசிக்ல டிசி ஆகஸ்ட் 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளாட் பிக்சர்ஸ்.
4: அவ பேர் சந்திரடா.
2: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க Dream Plot-அ புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: எத்தியாத் ரயில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஆஃப் திஸ் இயர் நம்ம யூஏல இல்லையா. எத்தியாத் ரயில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட அந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ இவ்வளோ அழகான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கனெக்டட் ரயில் நெட்ஒர்க் சிஸ்டமாக இருக்கிறத பார்க்கும்பொழுது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட எத்தியாத் ரயில் வந்து இப்போது ரைட் நவு ஃபுஜேரா டு அபுதாபி, அபுதாபி டு ஃபுஜேரா போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்த மாதம் செப்டம்பர் 30 நம்ம துபாயோடைய ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்தடுத்து மீதி ஸ்டேஷன்ஸ் லைக் அல்தாஃப்ரா அண்ட் அடுத்த வருஷம் ஷார்ஜாங்கிற மாதிரி இந்த பிளான் இஸ் ஆல் சாலிட் அண்ட் செட் அண்ட் இன்ஃபேக்ட் அஹெட் ஆஃப் டைம் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நம்ம எத்தியாத் ரயில் வந்து பார்த்தோம்னா கனெக்டிவிட்டி இதுதான் வந்து இதோடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கு. இப்போ ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பப்ளிக் எப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தியோ இல்லை வந்து வேற மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தியோ எப்படி வராங்க, எவ்வளோ வெல் கனெக்டடாக இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு இல்லையா. ஏன்னா நமக்கு டைமே இல்லை, டக்கு டக்குன்னு ஏறணுமா இறங்கணுமா வேலையை பார்த்தோமான்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா ரயில் டு ரோட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை எத்தியாத் ரயில் பேசஞ்சர்ஸுக்கு இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து நம்ம ஏர்போர்ட்லலாம் பார்த்தோன்னா இந்த ரெண்ட் கார் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்ட் கார் ப்ரொவைட் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய அந்த கியாஸ்க் எல்லாம் போட்டு ஏர்போர்ட்டோடைய அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சரில் வச்சிருப்பாங்க. வேற ஒரு நாட்டுக்கு போகும்பொழுதும் சரி, இங்கே நம்ம அமீரகத்துக்கு வரும்பொழுதும் சரி, நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ரீ புக் பண்ணிட்டு அழகாக ஃப்ளைட்டை வட்டி இறங்கணுமா கார் சாவியை எடுத்தோமா போனோமான்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஒரு சிமிலர் சர்வீஸை இப்போ எத்தியாத் ரயில் அறிமுகப்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு கார் ரெண்டல் சர்வீஸ் ப்ரொவைடரோட வந்து அவங்க டை அப் பண்ணி ஒரு 5-year பார்ட்னர்ஷிப்பும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எத்தியாத் ரயில் பேசஞ்சர் நெட்ஒர்க் பேசஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா எத்தியாத் ரயில் ஆப் வழியாகவோ இல்லை வெப்சைட் வழியாகவோ எப்படி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அதோடு சேர்த்து உங்களுடைய காரையும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பேசஞ்சர் ஸ்டேஷன்லையும் நம்ம வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் ரெண்டல் கியாஸ்க் இருக்க போகுதா, ஃபிசிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் டெஸ்க்கும் இருக்க போதா. ஸோ இப்பொழுதைக்கு ஒருத்தரோட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க, இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இன்னும் பெருகுங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்பொழுதே இதே மாதிரி நம்மளோட காரையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து புக் பண்ணிட்டு அழகாக போனோமா ரயில் ஸ்டேஷன்லேருந்து கார் ரெண்டலுக்கு எடுத்தோமா அப்படி பறந்து போனோமான்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி கன்வீனியன்ட் சர்வீஸ். அண்ட் இப்பொழுதைக்கு நாங்கள் இதை அறிமுகப்படுத்திருக்கோங்கிற மாதிரி எத்தியாத் ரயில் சொல்லியிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
0: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 dirhams தான்.

0: அண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: PR was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
1: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
1: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
3: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: சந்தோஷம்.
5: You are with Kirtana on Mirasol Morning.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண்
5: There's no home like that.
3: For registrations, call 056-357-9474.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
1: Traffic Update.
4: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
11: ரெண்டு கிராஷஸ் பார்க்க முடியுது 311ல. சஃபாரி இங்கே இது வந்து முவேலா கிட்ட. யா, ஸோ முவேலா சைடில் ஒன்று ஷார்ஜாவில், அதுக்கப்புறமா டுவர்ட்ஸ் நம்ம துபாய் வரும்பொழுது ரைட் பிஃபோர் முஹேசனா ஒரு கிராஷ். ஓகே, ஸோ 311ல் ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து டிராஃபிக் இருக்க தான் செய்யுதுன்னு வைங்களேன். இந்த கிராஷ் இருக்கோ இல்லையோ, டிராஃபிக் இஸ் தேர். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம 611ல் பார்த்தோன்னா கவனிச் டூக்கு முன்னாடி ரெண்டு கிராஷஸ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. இது ரெண்டு தான் வந்து எனக்கு மேஜராக இங்கே தெரியுது. மற்றபடி இன்டர்னல் ரோட்ஸில் வேறு எதுவும் அன்யூஷுவலாக இல்லை, கிராஷஸ் எல்லாம் எதுவும் இல்லை. எங்கெல்லாம் வந்து நம்ம டிராஃபிக் எதிர்பார்ப்போமோ அங்கே எல்லாம் வந்து டிராஃபிக் இருக்குது. அண்ட் இது வந்து இங்கே அல்கேல், யா அல்கேல் ஆஃப் JVC சைடில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் பர்ஷா போகக்கூடிய டைரக்ஷனில் டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டிரைவ் சேஃப்.
1: டிராஃபிக் அப்டேட்
4: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
3: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கையை நகைச்சுவையாக பார்க்கின்றேன் என்று அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திசை திருப்பும் நடவடிக்கையில் தாவிக்க அரசு ஈடுபட்டுள்ளதாக அவர் விமர்சித்தார். முதல்வர் உட்பட அமைச்சர்கள் ரீல்ஸ் மோகத்தில் வாழ்வதாக தெரிவித்த அவர், அது தொடர்பிலேயே தாம் கண்டித்து பேசியதாகவும் கூறினார். தமக்கு எதிராக பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நேற்று தஞ்சையில் விவசாயிகளுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர். நண்பகல் 12 மணி வரை அவரை கைது செய்யாதிருக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்படும் வாகனத்தை மறித்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 85 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக தலா 75,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத் தொகையை மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா வழங்கினார். அசாம் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் சிவசாகர் என்ற மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளத்தில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
1: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்காக அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் குறித்து சர்வதேச நீதிபதிகள் சங்கம் தனது கவலையை வெளியிட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள சர்வதேச நீதிபதிகள் சங்கம் குறித்த முன்மொழிவுகள் தன்னிச்சையான, தற்காலிக மற்றும் அவசரமான தீர்மானங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படக்கூடாது என சுட்டிக்காட்டியுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
1: ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊடக அதிகாரிகளின் நேரலை ஒளிபரப்பின் போது புண்படுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி இரு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளடக்கம் அமீரகத்தின் ஊடக விதிமுறைகள், தேசிய அடையாளம் மற்றும் கலாச்சார மதிப்புகளுக்கு எதிரானதாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனுடன் விதிமீறலில் ஈடுபட்ட ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்த விளம்பர அனுமதியும் 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமீரகத்தில் சமூக ஊடகங்கள் மற்றும் நேரலை ஒளிபரப்புகளில் வெளியிடப்படும் உள்ளடக்கங்கள் உள்ளூர் சட்டங்கள் மற்றும் ஊடக தர நிலைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை காட்டும் நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
1: ஓமன் கடற்கரைக்கு அருகிலுள்ள ஹோர்மூஸ் நீரிணையில் ஒரு சரக்கு கப்பல் மீது அடையாளம் தெரியாத பொருள் மோதியதாக பிரிட்டிஷ் கடற்சார் அமைப்பு தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான கப்பலின் பெயர் வெளியிடப்படவில்லை. அந்த கப்பல் அடையாளம் தெரியாத பொருளால் தாக்கப்பட்டது என்ற தகவல் அளித்ததாகவும் சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் பிரிட்டிஷ் கடற்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி தம்புள்ளையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்து ஆடி வரும் இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பாகிஸ்தான் அணிக்கு 114 என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி சார்பில் அணித்தலைவி சமரி அத்தபத்து அதிகபட்சமாக 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சஞ்சனா காவிந்தி 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அணியின் ஏனைய வீராங்கனைகள் 20 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். பாகிஸ்தான் மகளிர் அணியின் பந்துவீச்சில் மாமினா ரிசியாத் 2 விக்கெட்டுகளையும் உம் ஏ ஹானி, நஷ்ரா சந்து, தூபா ஹசன் மற்றும் ஆயிஷா ஜாஃபர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update.
3: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அபுதாபியில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை சீரற்ற வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அலைன் ஃபுஜிரா மற்றும் ராசல்கைமா பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இந்த நகரங்களில் கனமழை பெய்யும் எனவும் முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் அதிகபட்சமாக 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: कैसे बुलाया तुमने? रोलेक्स, रोलेक्स
5: सर, जस्ट सर,
6: इधर वाला बेस्ट आ एंटरटेनमेंट टा और एफएम काटर वाले को लाइफ टाइम सेटलमेंट रा
7: 89.4
8: स्टार ऑफ द मंथ
9: स्टार ऑफ द मंथ
10: हेलो एवरीबॉडी दिस इज डीएसपी

0: என்னடானா, வெயில்ல வந்து நம்ம அப்படியே சுட்டரிச்சுட்டு இருக்கோம், இல்ல வேர்த்து கொட்டுது. ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம தொடர்ந்து வெளியில நடந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 100 அடி நடந்து போகிறதுக்குள்ள ப்ரொஃபியூஸா வந்து நமக்கு ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது, அவ்வளவு ஹியூமிடா இருக்கு. ஆனா ஷார்ஜால ஹெவி ரெயின் ஹெயில் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரோலஜி வந்து 4 நாட்களுக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி மதிய நேரங்கள்ல நேத்தியில இருந்து நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு, ஃபிளாஷ் ஃபிளட் வர மாதிரியான ஏரியாஸுக்கு எல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்கன்னு வார்னிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அல்தீத் ரோட், மலிஹா ரோட், கோர்ஃபகான் ரோட், இங்கெல்லாம் வந்து அன்ஸ்டேபிள் வெதர் வந்தாச்சு. ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, போகாதீங்கன்னு வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது, வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கு, என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு மாதிரி இருக்கு. ஆனால் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தள்ளிதான் வந்து நமக்கும் அந்த இடத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்னு யோசிக்கும் பொழுது யோசியே பார்க்க முடியல அப்படி இருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸ் லோ ப்ரெஷர் சிஸ்டம் ஈஸ்ட்ல இருந்து வரதன் காரணமாக, பிளஸ் வீக் அப்பர் லெவல் லோ சிஸ்டமின் காரணமாக தான் இங்கே இந்த கனெக்டிவ் கிளவுட் ஃபார்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் மழையெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் மழை வருதுனால இன்னொரு பக்கம் வந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயிலும் வந்து ஜாஸ்தியாக அடிக்க தான் போகுது. ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க. சிட்டி சைடில் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை டேக்கிள் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரெயின் அண்ட் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸில் இருக்கிறவங்க எல்லாரும் அதில் வந்து எப்படி நீங்கள் சமாளித்து போக போகிறீங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஒஃபிஷியல் வெதர் ஃபோர்காஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருக்கோங்க ஆயிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ மழை அதிகமாக வரக்கூடிய இவங்க சொல்லியிருக்கிற ஏரியாஸுக்கெல்லாம் யாரும் போகாமல் இருக்கிறது நல்லது. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:13 ஆகுது. மெரிசல் மார்னிங்கில் நான் கீர்த்தனா அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். காக்கா காக்கிலிருந்து ஒரு ஊரில் சூர்யா ஜோதிகாவோட அந்த ஒரு ஃபோட்டோஷூட் பார்த்தீங்களா நீங்க? நேத்துக்கு வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருந்தது. பல வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா அண்ட் ஜோதிகா வந்து சேர்ந்து ஒன்றா ஒரு ஃபோட்டோஷூட் ஒன்று பண்ணியிருந்திருக்காங்க. ஜோதிகாவே வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். என்னதான் வந்து வயசானதனுடைய அந்த அடையாளங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஆர் யூனோ அந்த ஒரு ஒரு கரிஸ்மா அது வந்து குறையவே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ பார்க்கல அப்படின்னா போய் பாருங்கள். எனிவே, காக்க காக்காலேருந்து ஒரு ஒரு அழகிய உருவாய் பாட்டு, அதுக்கப்புறம் தூள்லேருந்து ஆசை ஆசை பாட்டு, இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: எந்த சீசனா இருந்தாலும் இந்த ஸ்கேமர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு தான் புரியல. டிசைன் டிசைனா யோசிச்சு யோசிச்சு எப்படி எல்லாம் நம்மள வந்து ஸ்கேம் அடிக்க ட்ரை பண்றாங்க பாருங்களேன். ஸோ ஷார்ஜா போலீஸ் வந்து ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஹாலிடே டைம் இல்லையா, சம்மர் ஹாலிடேஸ்ங்கிறதுனால இந்த ஹாலிடே ஷாலேட், அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இந்த கெஸ்ட் ஹவுசஸ், இதுக்கான டிமாண்ட் எல்லாம் வந்து அதிகமா இருக்கு. எங்கேயும் போக முடியலனாலும் நம்ம வீட்டில் இந்த 4 செவத்தை பார்க்கறதுக்கு பதிலாக வேற ஒரு புது செட் ஆஃப் 4 செவரில் ஏசி எல்லாம் போட்டுட்டு நம்ம உட்காரலாங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியரை தேடி மக்கள்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய ஃபேக் லிஸ்டிங்ஸ் எல்லாம் வலம் வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஆக்டிவாக அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அன்யூஷுவலி லோ ப்ரைஸில், யூனோ சி, இப்போ ஒரு சீசன் டைமில் நமக்கே வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் இருக்கணும் மைண்டில், இந்த சீசனில் இந்தந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸுக்கு இவ்வளோ ரேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் அதை விட ஸ்லாஷ் டவுன் பண்ணி அதில் ஒரு ஃப்ராக்ஷனுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்கனாலே 2 good to be true சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு 100 அடி தள்ளி ஓடிடணும். தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணிடாதீங்க. அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ஆட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய கிரெடிபிலிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதை வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ட் வெரிஃபைடான பிஸ்னஸஸ் கூட தான் வந்து நீங்கள் டீல் பண்ணணும். சரி, அவங்க வந்து ஒஃபிஷியல் கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா, நீங்கள் வந்து பணம் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு உங்களை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் இன்வாய்ஸ் எல்லாம் வந்து தராங்களா, அண்ட் முக்கியமாக அவங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, சோஷியல் மீடியா பேஜ் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டைம் எடுத்து ரீசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள், ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா யூஸ்வலி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைக் டக்கு டக்குன்னு புக்கிங்ஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகுது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் பே பண்ணணும், அட்வான்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வழியாகவோ இல்லை எலக்ட்ரானிக் பேமெண்ட் மெத்தட்ஸ் வழியாகவோ அவங்க வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்களாம். பணம் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஆஸ் யூஷுவல் எஸ் ஆயிடுறது. டிப்பிக்கலி அவங்க பண்ணுற அதே மாடல்ஸ் ஆப்ராண்டி தான், அவங்களுடைய கம்யூனிகேஷன் சேனல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லவே இல்லை. வடிவேல் வந்து தேடுவார் பாருங்க, அதே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கவே இருக்காது. ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற சில ப்ராப்பர்ட்டிஸோட ஃபோட்டோகிராஃப்ஸை போட்டு அப்படியே நம்புற மாதிரியான ஆட்ஸை கிரியேட் பண்ணி நம்ம கையிலேருந்து பணம் பறிச்சிருவாங்க. அதனால இப்படி ஹாலிடேஸ்க்கெல்லாம் போகிறதா இருந்தீங்கன்னா இப்படி 2 good to be true ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்து கிளிக் பண்ணி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதே தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலெல்லாம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddy.
2: ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
5: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
4: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம், மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
1: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: There is no place like home. There's no home like that.
6: For registrations, call 056-357-9474.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
8: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: வருஷா வருஷம் செப்டம்பர் மாசத்துக்காக உலகமே காத்துட்டு இருக்கோம். உலகமே தான், உலகத்துல இருக்கிற ஒரு சிக்னிபிகன்ட் சங்க் ஆஃப் பீப்புள் வந்து காத்துட்டு இருப்பாங்க. யாரு அப்படின்னா, இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோடைய புது ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கிறவங்க தான். இந்த ஆப்பிள் என்தூசியஸ்ட்ஸ் ஆர் ஆப்பிள் மேல வந்து பயங்கர லாயலா இருக்கிறவங்க, ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒன்னா இருக்கும் வருஷா வருஷம் நடக்கிற இந்த ஆப்பிளோட ஃபிளாக்ஷிப் இவெண்ட். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய புது ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அக்ராஸ் ஆல் தியர் டிவைசஸ், லேப்டாப்ஸ்ல இருந்து, வாட்சஸ்ல இருந்து, ஸ்டோரேஜ் சிஸ்டம்ல இருந்து, ஃபோன்ஸ்ல இருந்து. மெயினாக வந்து ஃபோன்ஸ் தான், புது ஐஃபோன் லான்ச் ஆக போகுதுப்பா, புது ஐஃபோன் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேரெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு முறை ப்ராடக்ட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம், கேட்ஜெட்ஸ் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்து பார்ப்பாங்க, யாராக இருந்தாலும் ஐஃபோனுடைய ஆர் லைக் ஆப்பிளுடைய புது லான்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவனமாக கேட்கவும். ஏன்னா இப்போ ஐஃபோன் 18 சீரீஸ் ஃபோன்ஸ்க்காக தான் நம்ம வந்து காத்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ வந்து அடுத்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறது 18 சீரீஸ் தான் இருக்க போகுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த பொருட்களுடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயாச்சு. ஆல்ரெடி என்ன என்ன ரேஞ்ச் ரேட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ பொதுவாக வந்து நம்ம பார்த்தோம்னா அடுத்த மாடலுடைய அந்த லான்ச் டேட்டு கிட்ட வர வர எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மாடல்ஸோடைய விலையெல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும், அப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு மாறாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ரைஸை விட ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் திரும்ஸ் வந்து across all the product ranges வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேரியஸ் ஃபேக்டர்ஸ் காரணமாகவும் இருந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா 18 ப்ரோ நம்ம வாங்குற ஒரு ஐடியாவில் இருக்கோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அனலிஸ்ட் எல்லாம் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸ் லைக் இட் குட் பி ஒரு பேஸ் மாடல் ஆஃப் ஐஃபோன் 18 ப்ரோவாக இருக்கலாம், பேசிக் மாடலாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் பே பண்ணுற ப்ரைஸ் டாகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஒரு வருஷமும் வந்து மாடஸ்டாக நாங்கள் ஒரு $50 பக்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோம். ஆனா இந்த வருஷம் நம்ம பார்த்தா அரவுண்ட் ஒரு $200 வந்து பேஸ் ப்ரைஸே இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ப்ரீமியம் மாடல்ஸ்க்கு. சே அரவுண்ட் ஒரு 700-735 திரும்ஸ் பக்கம் வந்து பேஸ் மாடலுக்கே வந்து ஜாஸ்தி ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு ஷாக்கு, ஓகே, அந்த ஒரு ஃபோனை நீங்க வாங்குறதுக்கு. அதோட சேர்த்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட வரக்கூடிய அந்த அப்கிரேடேஷன் காஸ்ட் அண்ட் ஆக்சசரிஸ் இதுக்கு நம்ம பே பண்றத வச்சு பார்த்தோன்னா நம்ம போட்ட பட்ஜெட் எங்கேயோ இருக்கு, கடைசி பில்லு வந்து எங்கேயோ வந்து நிற்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஷாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இன் ஜென்ரல் அவங்க சொல்றது ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கறதுனால தான் இப்போ நாங்க இந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தட்ஸ் பின் ஹேப்பனிங் ஜியோ பாலிட்டிக்கலி. அண்ட் 18 ப்ரோ நம்ம பார்த்தோம்னா அதோடைய பிரைஸ் ரேஞ்ச் என்னவாக இருக்கும், எஸ்டிமேட்டட் ரேஞ்ச்னு பார்த்தோம்னா $1,249 இருந்து $1,299 ஆக, இது வந்து நம்ம திரும்ஸ்ல பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி 4,585 திரும்ஸ்ல இருந்து 4,775 திரும்ஸ் பக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே ப்ரோ மேக்ஸ் நம்ம பார்த்தோம்னா 1,349 to $1,399 which is $4,995 to $5,135 dirhams ஆக இருக்க போகுது. இது வந்து என்னன்னா அவங்க சொல்லி இருக்கிற பிரைஸ். இதை தாண்டி ரீஜனல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், லோக்கல் டாக்ஸஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அல்டிமேட்லி நம்ம யூஏக்கே வந்து சேரும்பொழுது இந்த பிரைஸ் வந்து இன்னொரு ஸ்டெப் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒஃபிஷியலி லான்ச் பண்ணும்பொழுது. ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் வாங்குறோம், ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதோட சேர்த்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து ஜாஸ்தி ஆகும். ஒரு ப்ரீமியம் கார் வாங்குறோம்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தியாக பே பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஏதாவது ஒரு கீரல் விழுதுனாலோ, ஸ்கிராச் ஆகுதுனாலோ, உடையதுனாலோ அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே வந்து இந்த ஸ்டோரேஜ் தான். ஸோ நமக்கு வந்து பேஸ் மாடலில் ஒரு ஒரு இத்தனை தான் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் வந்து இது போதும்ப்பா, அஃபோர்டபுளாக இருக்கு, இனிமே ஒரு ப்ரோ கிடைக்குது இந்த ரேட்டில் அப்படின்னு கூட்டி கழிச்சு நம்ம ஒரு கணக்கு போட்டு இதை வாங்குவோம். அதுக்கப்புறமா தான் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுது ஹைரிஸ் ஃபோட்டோஸ், 4K வீடியோ, சினிமேட்டிக் வீடியோ, கேம் டவுன்லோட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சதை விட ஸ்டோரேஜ் வந்து தீந்துடும் சீக்கிரமாக. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து யூனோ சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ண பண்ண அந்த ஸ்டோரேஜும் வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ உங்களோட ஃபோனை வந்து ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு நீங்கள் வைக்கிற பிளானில் இருக்கீங்கன்னா அப்ரண்ட்டாகவே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்கு நீங்கள் பே பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்மார்ட் லாங் டேர்ம் சாய்ஸாக இருக்கும். அண்ட் தென் ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ரீமியம் ஃபோன் சொல்லும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரொடெக்டிவ் கேஸ், ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன், சார்ஜிங் ஆக்சசரிஸ், வயர்லெஸ் இயர்பட், பவர் பேங்க், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆப்பிள் கேர் எடுக்கிறது அகேன் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். திடீர்னு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குற ஃபோனு கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு நம்ம மைண்ட் அப்படி தான் யோசிக்கும். அண்ட் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா, எனக்கு எதுக்கு ஆப்பிள் கேர்னு யோசிக்கிற நேரத்தில் தான் ஃபோன் வந்து தவறுதலாக கீழே விழும், அதுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஃபோன் வந்து காஸ்ட் ஜாஸ்தி ஆகும்பொழுது அது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய காஸ்ட்டும் வந்து ஜாஸ்தி ஆகுது, கூடவே வரக்கூடிய ஆக்சசரிஸும் ஜாஸ்தி ஆக போகுது, சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டும் ஜாஸ்தி ஆக போகுது. அண்ட் ஒரு ஒரு வருஷமும் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வேற கதை, சரியா? அண்ட் நீங்கள் என்ன தேவைக்காக ஐஃபோன் மாடல் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்ததுன்னா இவங்களுடைய அட்வான்ஸ் கேமரா சிஸ்டம் நமக்கு தேவைப்படும். இல்லை வந்து நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் பவர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரைமரிலி வந்து ஜஸ்ட் நான் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக வச்சிருக்கேன், இந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வச்சிருக்கேன், மெசேஜ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு ப்ரௌசிங் அண்ட் எவ்ரிடே ஃபோட்டோஸ் தான் அப்படின்னா இந்த மாடல் தேவையா என்ன ஏதுங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ ஐஃபோன் 18 ப்ரோ வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட ஐஃபோன் 18 ப்ரோ ப்ளஸ் அது கூட வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து நம்மளால பேர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு அந்த பில்ல கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முடிவு எடுங்க அப்படின்ட்டு நான் சொல்லல, அனலிஸ்ட் சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
0: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
1: ஆகஸ்ட் 7 மார்க் யுவர் டேட்ஸ்.
2: போலீஸ் கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
1: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
0: அனிருத் மியூசிக்ல டிசி ஆகஸ்ட் 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளாட் பிக்சர்ஸ்.
3: அவ பேர் சந்திரடா.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
5: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும் ஜோயாலுகாஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸ் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
3: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய்,

0: இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
6: டிராஃபிக் அலாமிங் ஆக சொல்லிக்கும்படியாக எதுவும் இல்லை. ஒரே ஒரு கிராஷ் மட்டும் இருக்குது. எங்கன்னா நம்ம ஜேவிசி ஜேவிடி சைடில் நம்ம அல்கேல் ரோடில் ஒரு ஒன்றில் 2 crashes பார்க்க முடியுது. யா 2 crashes டுவர்ட்ஸ் பர்ஷா போகக்கூடிய டைரெக்ஷனில் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்து ஸ்டக் ஆகிருக்கீங்கன்னா அந்த 2 crashும் கிளியர் ஆகிற வரைக்கும் அந்த கன்ஜெஷன் வந்து நகர்ற மாதிரி தெரியல. ஸோ ஜஸ்ட் டிரைவ் சேஃப்.
5: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: என்னதான் ஒரு பக்கம் சம்மர் சுட்டரிக்குதே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டாலும் அதுலயும் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த சம்மருடைய தாக்கம் நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருமண பக்கம் எல்லாம் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதையும் நாங்க அப்பப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ஆஃபர் பத்தி உங்கள்ட்ட சொல்லணும்னா, ஜாய் லுகாஸோட ஜாய் ஆஃப் சம்மர் ஆஃபர் பத்தி கேள்விப்பட்டீங்களா? திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு பை ஜுவல்லரி. ஏன்னா இங்க ஜாய் லுகாஸ்ல நீங்க டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் மேக்கிங் சார்ஜ் பார்த்தா நம்ம எல்லாருமே வந்து பயந்துப்போம், பட் அஷோர்டா உங்களுக்கு லோவஸ்ட் மேக்கிங் சார்ஜஸா ஃப்ரம் 1.99% இருந்து நாங்க மேக்கிங் சார்ஜஸ் தரோங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பழைய தங்க நகை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 0% டிடக்ஷன் அண்ட் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் தராங்க. அண்ட் முக்கியமா இந்த நேரத்துல இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி ஏன் ஹேண்டியா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் போறதுக்காக பிளான் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பெஷலி இந்தியாக்கெல்லாம் நீங்க போற பிளான்ல இருக்கீங்கன்னா அப் டு 15% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டியில நீங்க சேவ் பண்ணலாம். ஜிசிசியில இருக்கக்கூடிய எந்த ஜாய் லுகாஸ்ல இருந்து நீங்க நகை வாங்கும் பொழுதும் அண்ட் மறந்துடவே மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு தான் இருக்கு, ஒன்லி அன்டில் August 9th இந்த ஆஃபர்லாம் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாதீங்க, ஜாய் லுகாஸ்க்கு போங்க, ஜாலியா நகை வாங்குங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அண்ட் ரைட் நோ இன்ஸ்டன்டா உங்களை வந்து ஹாப்பி ஆக்குற மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நல்ல ஒரு பாட்டு உங்களுக்காக கொடுக்க முடியும், சரியா? ஸோ என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குன்னு யாரு என்ன பேரு என்ன பாட்டுன்னு கேட்டுடலாம். ஹாய்,
1: ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங்.
0: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
1: கணபதி.
0: கணபதி, என்ன பாட்டு வேணும்?
1: மூவி நேம் மறந்துட்டேன், தனுஷோட சாங்.
0: என்ன பாட்டு?
1: வெண்மேகம் பெண்ணாக.
0: வெண்மேகம் பெண்ணாக, யாரடி நீ மோகினி. ஓகே, ஏதோ உடனே உங்களுக்காக நான் ப்ளே பண்றேன், சரியா? பெண்ணாக உருவானதோ பாட்டு வந்து கேட்டிருக்காரு கணபதி, அவருக்காக அந்த பாட்டு பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன், சரியா? யூ ஹாவ் அன் அமேசிங் டே. டியூஸ்டே தான் ஆகியிருக்கு, பை நோ த பேஸ் ஆஃப் திஸ் வீக் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதற்கேற்ற மாதிரி வேலையை வந்து எவ்வளோ ஃபாஸ்டா பண்ணணுமோ இல்லை எப்படி வந்து நீங்க கரெக்டா பண்ணணுமோ பண்ணுங்க, ஓகேவா? திரும்பி பார்க்கறதுக்குள்ள வீக்கெண்டும் வந்துடும், அதனால டக்கு டக்குன்னு வேலையை முடிப்போம் போவோம். பட் மறக்காம நேரத்துக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும், சாப்பிட்றது, தூங்குறது, யூனோ டென்ஷன் ஆகாம இருக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னாலே நம்ம ஹெல்தியா இருப்போம், ஹாப்பியா இருப்போம்.
2: ஜாலியாருங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: யாகாவாராயினும் நா காக்க எனும் குரல் மொழியை எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் உள்ள உதயநிதி கடைபிடிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பொது வெளியில் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று சிபிஎம் கட்சியின் பி சண்முகம் தெரிவித்துள்ளார். அரசியலில் நாகரிகமாக பேசுவது மிகவும் அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே உதயநிதி கைது ஜனநாயக மரபுகளுக்கும் அரசியல் நாகரிகத்துக்கும் முற்றிலும் எதிரானது என்று தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். உதயநிதி மீதான கைது நடவடிக்கை ஜனநாயக உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் என்றும் அவர் கூறினார். உச்சக்கட்ட அடக்குமுறை அரசியல் பழிவாங்கும் போக்கால் ஜனநாயகத்தின் அடித்தளம் கேள்விக்குறியாகி உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஆளும் கட்சியை எதிர்ப்போர் மீதான அடக்குமுறை ஆட்சியின் பலவல்ல அச்சத்தையை வெளிப்படுத்துகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். உதயநிதி கைது கண்டிக்கத்தக்கது, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது என்று அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: மகாராஷ்டிராவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக்குக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் மீது கூறப்படும் 100 கோடி வசூல் வழக்கு தொடர்பாக வழக்கு தொடர்வதற்கு ஆளுநரின் அனுமதியை அமலாக்கத்துறை இயக்குநரகம் பெற்றுள்ளது. நிதி குற்றங்களை விசாரிக்கும் மத்திய அமைப்பான இடி நேற்று மும்பையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு கடிதத்தை தாக்கல் செய்தது. அதில் முன்னாள் அமைச்சரான அனில் தேஷ்முக்கை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர மகாராஷ்டிரா ஆளுநர் மே 21 அனுமதி வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: தேங்கி கிடக்கும் வழக்குகளை துரிதப்படுத்துவதற்காக தெருவுக்குழு ஒன்றை கோரி ஐக்கிய மக்கள் சக்தியினால் சபாநாயகரிடம் முன்மொழிவு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நீதித்துறை முறைமைக்குள் தற்போது 1.1 மில்லியன் வழக்குகள் தேங்கி கிடப்பதாக நீதி அமைச்சின் தரவுகள் சுட்டிக்காட்டுவதால் இந்த வழக்குகளை துரிதப்படுத்துவதற்கான முன்மொழிவுகளை பெற்றுக் கொள்வதற்காக பாராளுமன்ற விசேட தேர்வுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் முன்மொழிவு ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழுவினர் கையொப்பமிட்டுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா தலைமையிலான அமைதி குழு ஹமாஸ் அமைப்பின் ஆயுத களைவு முழுமையாக முடிந்த பின்னரே காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை திரும்பப் பெறும் என்று தெரிவித்துள்ளது. இந்த தகவல் அந்த அமைப்பின் இயக்குநர் நிக்கோலாய் மிலாடெனோ மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருக்கிடையிலான சந்திப்புக்கு பிறகு வெளியிடப்பட்டது. திங்கட்கிழமை மேற்கு ஜெருசலேமில் நடைபெற்ற இந்த சந்திப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடந்த வியாழக்கிழமை அறிவித்த ஒப்பந்தம் தொடர்பாக இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நடைபெற்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது முறுதியுமான T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி பதிலடி தாடி வருகிறது. 114 எனும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடி வரும் பாகிஸ்தான் மகளிர் அணி சற்று முன்னர் வரை 13.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 92 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இந்த போட்டியில் 38 பந்துகளில் 22 ஓட்டங்களை மாத்திரமே பாகிஸ்தான் மகளிர் அணி பெற வேண்டியுள்ளது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. எவ்வாறாயினும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 2-0 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாட்டின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அபுதாபி, அலைன், ஃபுஜைரா மற்றும் ராசல்கைமா பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை முன் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியிலும் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் டு மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். மொத்த தமிழ்நாடே வந்து பயங்கர பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை பற்றி. அது என்ன விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். பட் இன்றைக்கி நம்ம அரசியல் பேச போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா, தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க. நேற்று வந்து ஒரு விஷயம் அவர் பேசினார் அப்படிங்கிறத காரணம் காட்டி, இதையொட்டி தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் வந்து இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அண்ட் முழுக்க முழுக்க இதை பற்றி தான் செய்திகளில் வந்த வண்ணம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை சுற்றி என்ன நடந்துச்சு, எதனால் இந்த விஷயம் நடக்குது, எதனால் இப்படி நடக்குது, எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வேறு சட்டமன்றம் கூடுது, அதனால் மிக மிக பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். எனிவேஸ், நம்ம இங்கே இப்போ தான் செவ்வாய்க்கிழமைக்கு வந்திருக்கோம், நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம இன்னும் 4 நாள் இருக்குது இந்த வீக்கெண்ட் வரத்துக்கு. ஆர்ஜி போது வந்திருக்கேன் உங்களோட பேச 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, so UAE la gold jewelry kana demand endha alavukku irukke, so kurippa inda geopolitical instability aarambichadukku apprama, so oil prices vandu bayangaram koodichila, அதில் கோல்டு ப்ரைஸஸ் இறங்குச்சு. ஜியோபொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி வந்தால் யூஸ்வலாக கோல்டு வந்து ஏறும், ஆனால் இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக போனது காரணம் ஆயில். ஸோ 28% வந்து இந்த டிமாண்ட் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. என்னதான் கோல்டுக்கான டிமாண்ட் இருந்தாலும் குவார்ட்டர் 2ல 28% ட்ராப் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: பெரிய பெரிய ஆட்கள், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் லைக் வாரன் பஃபெட்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து பயங்கரமா இறங்குதுன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைச்சு வாங்குறத தவிர்த்துருவாங்க. ஆனா மார்க்கெட் ஏறும்போது ஐயோ இது இன்னும் ஏறிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு பயத்துல வாங்குவோம், அது தொப்புன்னு இறங்கிடும். இது வந்து FOMO, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம், ஃபோமோல. பட் இதுதான் கோல்டன் பீரியட் டு பை கோல்டன் கேட்டா டெஃபினெட்லி. ஏன்னா இதுக்கப்புறம் ஏறினதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றதுக்கு பதிலா இப்ப இறங்கி இருக்கும் போது தான் வாங்கணும். இது எப்ப வேணா எனி டைம் வேணா பவுன்ஸ் பேக் ஆகி மேல போலாம் இல்லையா.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் இன்னைக்கு 489.75 AED, 22 கேரட் தங்கம் 453.50 grams, 21 கேரட் தங்கம் 434.75, 18 கேரட் தங்கம் 372.75 AED இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: Back to back
4: adutha rendu paattu

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
5: Distributed by Home Screen Entertainment. Associate partner SimplySouth.tv.
6: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
7: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
8: எனி க்ளூ?
7: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
8: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
7: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
5: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: செழித்தையும் தமிழே ஒளி.

நாணயங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: நம்ம தலைவன் பிரசன்னா இருக்கார்ல, பி டாக் அஸ்வினோட இன்டர்வியூல பயங்கரமாக கொடுத்துட்டு இருப்பார்ல, அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக என்ன மேட்ச்னா, இந்த கரீபியன் சைடு நடக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட், அதில் வந்து கயானா டீமு பயங்கர ஸ்லோ ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ 29 for 8 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க, லிட்ரலி T20 மேட்ச்சில் 29 for 8. ஸோ 29 for 8 இருந்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பயங்கரமாக அப்படியே ஸ்லோவாக ஆடி த கிரேட்டஸ்ட் ஃபைனல் எவர்னு அதுக்கு பேரே வச்சுட்டாங்க. லிட்ரலி கயானா வந்து 8 குவிக் விக்கெட்ஸை இழந்து இந்த குளோபல் சூப்பர் லீக் டைட்டிலோட ஃபைனலில் 29 for 8 இருந்தப்போ ட்வைன் பிரிட்டோரியஸும் மேத்யூ ஃபோர்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க, சரியா? அப்போது பீடாக் போயிட்டு அவங்க கூட பேசுகிறாரு, அட்வைஸ் பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ண அப்படிலாம் பண்ண, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமா தே சம் ஹவ் மேனேஜ் டு புட் 85 ரன்ஸ் ஆன் த போர்ட், 85 ரன்ஸ்க்கு அவங்க வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்டில் ஆடின டீமு 53-4 இருந்தாலும் 79 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இவங்க 6 ரனில் வின் பண்ணி டைட்டில் அடிச்சிட்டாங்க இவங்க. 29 for 8 85 ஆல் அவுட்டு, இவங்க 53 for 3 சான் பிரான்சிஸ்கோ 79 ஆல் அவுட்டு. யோ, சரியான மேட்ச் அது, எப்படி நான் பார்க்காம விட்டேன். அந்த டைமுக்கு நம்ம டைமுக்கு செட் ஆக மாட்டேங்குது, அதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனிவேஸ், நீங்கள் டைமிங்னு சொன்னோடனே ஞாபகம் வருது, யூடியூபர்ஸ்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டக்கு நடுவில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன். ப்ரொமோஷன் கிடையாது, ஆனால் சீரியஸ் நோட், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஏஇல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். கார்பரேட் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து நிறைய எரர்ஸ், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்ட்டிஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வேட் கன்சல்டண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இவங்க வந்து FTA அப்ரூவ்ட் லீடிங் டேக்ஸ் ஏஜென்சி. யூஏஇலே உங்களுக்கு 9 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 18,000 மேற்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கூகுளில் 4.9 star ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பெனல்ட்டிஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டாக த வேட் கன்சல்டன்ட் அவங்க ஹெல்ப்போட கார்பரேட் டேக்ஸை ஃபைல் பண்ணுங்கள். யுவர் ட்ரஸ்டட் பார்ட்னர் ஃபார் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத். நீங்கள் கால் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 0566-01-9408. மறந்துடாதீங்க. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 AM to 7 PM dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.
1: இன்னைக்குனா 91 போடு.
2: என்னது
1: 90s not out.
3: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: The hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Dry skin, acne, eczema, hair fall issues. இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ayurtreat ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice-ங்க. 89.4
5: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: பாட்டு
1: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: For details, call 056-415-4242.

ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெல்கம் பேக். இப்ப நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940-889-40 கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கபிள் பாஸ் ஸ்பின் பண்ணலாம். எதுக்கு? படத்துக்கு. அப்படி சொல்லுவேன் நீங்க நினைப்பீங்க, ஆனா கிடையாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். ஸோ 889-40 கால் பண்ணி

0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இது வானமே இல்லைன்னு அந்த படத்துல கம்மங்காடுன்னு ஒரு பாட்டு இருக்கு, அது இருக்குங்களா?
0: கண்டிப்பா இருக்காது, நானே சொல்றேன். என்ன பாட்டு? கம்மங்காடா?
1: என்னன்னு
0: புரியல. நான் சத்தமா பேசவா
1: பேசணும்
0: வச்சிருக்கேன் தெரியல எனக்கு. நான் பாக்குறேன், ஐடி டீம் கூப்பிட்டு பாத்து விடுறேன். சரியா? திருபுவனம். ஓகே, அங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் அங்கதான் படிச்சேன், உங்க ஊர்ல தான் படிச்சேன் நானு.
2: இல்ல இல்ல, நீங்க திருபுவனமா இருக்கு, இது திருபுவனம், கும்பகோணம் பக்கத்துல.
0: இல்ல நான் சொல்றேன் பாருங்க, திருவிடை மருதூர் அம்மா சத்திர திருபுவனம் தானே. இப்ப ஒத்துக்கிறீங்களா? நாங்க தான் படிச்சேன்னு.
2: அப்ப நீ தெரிஞ்சிருக்கணுமே.
0: உங்களையே தெரிஞ்சிருக்கும் எனக்கு, சொல்ல போல. அதான் சொல்றேன், சாஸ்திரா யூனிவர்சிட்டி இருக்குல்ல உங்க ஊர்ல,
2: கும்பகோணம்.
0: அங்கதான் படிச்சேன் நானு.
2: என்ன
0: பாட்டு வேணும்?
2: எனக்கு
0: வந்துட்டு இந்த ராஜராஜன்
2: அந்த இரட்டை கிளவில மோகன் பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டு.
0: ஓகே, நான் போட்டு விடுறேன். ஒருவேளை வேற என்ன போட?
2: அது இல்லைன்னா நம்மளுக்கு இதுல இருந்து சகல இதுல இருந்து பாட்டு போடுங்க. கமலஹாசனும் அமலான் இருப்பாங்கல்ல, ஒரு ஃபேமஸ் பாட்டு.
0: ஓகே, நான் போட்டு வர்றேன்.
2: தேங்க்யூ ப்ரோ.
0: தேங்க்யூ. பாய். ஹாவ் எ நைஸ் டே ப்ரோ. ஹாவ் எ நைஸ் டே. தொடர்ந்து பேசுவோம் மக்களே. 12 மணிக்கு மேல எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்டேட்டி
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரு ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகளை வெளிப்படுத்துவது அடிப்படை ஜனநாயக உரிமையாகும். கருத்துக்கு கருத்தால் பதிலளிப்பதே ஜனநாயகத்தின் மாண்பு என்று அவர் கூறியுள்ளார். கைது நடவடிக்கையை தீர்வாக கருதுவது ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்றதல்ல என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கருத்துக்களை ஒடுக்குவதற்காக காலனித்துவ ஆட்சி காலத்தில் பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டன. சுதந்திர இந்தியாவில் கருத்து தெரிவித்ததற்காக கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களிடையே அதிருப்தியையும் ஜனநாயகத்தின் மீதான அவநம்பிக்கையையும் உருவாக்கும். ஆளும் கட்சியினர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் அரசியல் மேடைகளில் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துகின்றனர் என்று அவர் விமர்சித்தார். மக்களவை இன்று மீண்டும் முடங்கியது. எதிர்க்கட்சிகளின் தொடர் போராட்டத்தால் மக்களவையில் மீண்டும் அமளி ஏற்பட்ட நிலையில் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் இன்றும் கடும் அமளி ஏற்பட்டது. எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து விவாதம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் திட்டமிடப்பட்ட நாடாளுமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. சபாநாயகர் உறுப்பினர்களை அமைதியாக இருந்து விவாதங்களில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்ட போதிலும் போராட்டம் தொடர்ந்ததால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் மக்களவையில் கோஷம் எழுப்பினர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச மற்றும் வசந்த கரண்டாகுடவுக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அறிவித்தல் கிடைத்தவுடன் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்டாகுட ஆகியோருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது. அச்சமயத்தில் சந்தேக நபர்களான யோஷித்த ராஜபக்ச மற்றும் வசந்த கரண்டாகுட ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இதனையடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமர்ப்பித்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். துபாயில் உள்ள இந்தியாவின் புதிய துணை தூதராக விஷ்ணுவர்தன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். 2008 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த அதிகாரியான டாக்டர் இம்மாடி விஷ்ணுவர்தன் ரெட்டி துபாய் மற்றும் வடக்கு அமீரக பகுதிகளுக்கான இந்தியாவின் புதிய துணை தூதுவராக பொறுப்பேற்கின்றார். சதீஷ்குமார் சிவன் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த நிலையில் இந்த பொறுப்பை விஷ்ணுவர்தன் ரெட்டி ஏற்கின்றார். இதற்கு முன்பு அவர் ஹைதராபாத்தில் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியாகவும் பின்னர் தெலங்கானா அரசின் முதலீட்டு மேம்பாடு மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பு செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் தனது எல்லைகளை பாதுகாக்கும் என்றும் ஆனால் போரை விரிவுபடுத்தும் நோக்கம் இல்லை என்றும் அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் பேசிய மசூத் பெசஷ்கியான் தற்போதைய சூழ்நிலையில் நாடு தனது உள்நாட்டு வலிமை மற்றும் ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் எதிரி ஆசை கொள்ள முடியாத ஊடுருவ முடியாத இந்த சமூகத்தை பிளவுபடுத்தவோ அழிக்கவோ முடியாத வகையில் ஒரு சமூகத்தை உருவாக்க நாம் பாடுபட வேண்டும் என்று தெரிவித்தார். ஈரானின் பாதுகாப்பு தேசிய ஒற்றுமை மற்றும் உள்நாட்டு நிலைத்தன்மையை வலுப்படுத்துவது தற்போதைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதையும் அவரது கருத்துக்கள் வலியுறுத்துகின்றன. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது மிருதியுமான T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத் ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ஓட்டங்களை பெற்றது. 114 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 18.2 ஓவர்களில் 115 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தம்பசப்படுத்தியது. இதற்கு மைய 10 பந்துகள் மீதம் இருக்க 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி வெற்றி பெற்றது. இவ்வாறாயினும் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது. 3வது T20 போட்டியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் மகளிர் அணி 6 வெற்றியை பெற்றது.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக அபுதாபி, அலைன், ஃபுஜைரா மற்றும் ராசல்கைமா பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று பல பகுதிகளிலும் தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். உள்ளக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கைமா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா சூப்பர்.
1: Star of the month.
6: Star of the month.
7: Hello everybody, this is DSP.
8: காதல் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. All we need to do is just feel.

0: செயின் கோல்டு வாலெட் டவுன்லோட் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னு நான் சொல்லட்டுமா, நீங்க வந்து கோல்டு காயின் வின் பண்ணலாம், அதை தாண்டி உங்களுக்கு வந்து ரெஃபரண்டம் போனஸ் இருக்கும், இன்ட்ரோடக்டரி ஆஃபர்லாம் இருக்கும், ஆஸ்லோஸ் வந்துருகாம்லேருந்து நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். செயின் கோல்டு வாலெட்டை போய் டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிங்கன்னா கேவைசி முடிச்ச உடனே ஒரு பேஜ் வரும், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கோல்டு காயின் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க, தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் 489.75 திர்ஹாம்ஸ் இருக்கு, 22 கேரட் தங்கம் 453.50, 21 கேரட் தங்கம் 434.75 and 18 கேரட் தங்கம் 372.75 ஐடியா இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 திர்ஹாம் லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, UAE ல ஆவரேஜ் சாலரி எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு 2026 ல தெரியுமா உங்களுக்கு? வாழ்த்துக்கள். ஒருவேளை இல்லை அப்படின்னா மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, ஜென்ரலான ஒரு டேட்டாவை தான் நான் வந்து சொன்னேன். இது வந்து ஒரு கன்சிடரபிள் இன்க்ரீஸான்னு கேட்டால் எஸ் இட் இஸ், எம்ப்ளாயி டேர்ன் ஓவர், எம்ப்ளாயீஸ் ஹைக் ஆவரேஜ், ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அபவ் ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த சர்வே மூலமாக. ஸோ 3.3% இருந்துச்சு, இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவன் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி, கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. டிஎன்சி அப்ளை.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
4: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
3: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம், August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம், மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
0: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: There is no place like home. There's no home like that.
1: For registrations call 056-357-9474. In the summer la unga dream SUV ya veetukku odittu ponga Jetoroda unbeatable offers oda. VAT on us illa 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start agiradnala unga dream SUV ipo innum ungalku pakkathila. Visit Jeto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jeto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dat developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க உங்க favorite location ல property-ய வாங்குங்க

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: டிராஃபிக் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு தொடர்ந்து பேசுறோம். டிராஃபிக் அப்டேட்
4: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
3: ஓகே, 11 அபுஷாகர கிட்ட ரெண்டு டைரக்ஷன்லயுமே பயங்கர ஸ்லோவா இருக்கு சரியா? ஒண்ணு அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ் கனெக்டிங் டுவர்ட்ஸ் மலையா ஸ்ட்ரீட். அல்ஜதாஃப் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கா? இல்ல, அல்ஜதாஃப் சைடு இல்ல, உதுமிதா ரோட்ல டுவர்ட்ஸ் துபாய் எல்லைன் ரோட் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயங்கர ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. அதுக்கான காரணம் அங்கே 1, 2, 3 நினைக்கிறேன் அவ்வளோ கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அல்கேல் ரோட்லையுமே ராசல்கோ ரோட்டில் துபாய் டிசின் டிஸ்ட்ரிக் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால இங்கெல்லாம் வந்து டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, பார்த்துக்கோங்க நண்பர்களே.
4: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
3: ஓகே, நீங்கள் வந்து இப்போ கோல்டு காயின் வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு சிம்பிள் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 050-252-8940 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயின் வின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.
5: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: Cool. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: தமிழ் 89.4.

0: 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எயின் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்க ஸ்டோரி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கோல்டு சூக்கில் போயிட்டு விசிட்டும் பண்ணலாம். சரியா, எயின் கோல்டு வாலெட் ஆப்போட பேர் மறந்துடாதீங்க. சரி, வேர்ல்டு கப் 2027 ஸ்குவாட் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, யார் யாரெல்லாம் டீமில் இருக்காங்க, ஹூ இஸ் இன்க்ளூடட், ஹூ இஸ் எக்ஸ்க்ளூடட், இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த பக்கம் திரும்பினாலும் நான் சொன்ன மாதிரி சுவாரஸ்யமாக சில பல விஷயங்கள் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா அதுதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் ஹண்ட்டில் யார் யார் முக்கியமான ஒரு பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க, நிறைய பேர் இருக்க போகிறாங்க அஃப்கோர்ஸ். ஸோ ரவிசாஸ்திரி ஒரு பக்கம் பிளேயர் ஸ்குவாட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, அஸ்வின் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆளாளுக்கு இதெல்லாம் தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூணு நாளைக்கு முன்னாடி அஸ்வின் எடுத்த ஸ்குவாடில் வந்து நம்ம யார் யாரை எடுத்திருக்காரு அவர் அப்படின்னு பார்த்துனு வச்சிங்களேன். அதுக்கு முன்னாடி ரவிசாஸ்திரி ரெண்டு பேர்த்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ரவிசாஸ்திரியோட ஸ்குவாட் அண்ட் அஸ்வினோட ஸ்குவாட். ஸோ ரிஷப் பண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரவிசாஸ்திரியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அவர் என்ன சொல்லியிருக்காருனா, சுபன் கில், கோலி, சர்மா, ஓகே. ஸோ எஸ்எஸ்வி, ஸ்ரேயாஸ், கேஎல், ரிஷப் பண்ட், இது ஒரு பக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சுபன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜெய்ஸ்வால், ஸ்ரேயாஸ், கேஎல், ரிஷப் பண்ட், ஹார்திக், ஜடேஜா, அக்சர், பும்ரா, சமி, சிராஜ், புவனேஸ்வர் குமார், குல்தீப். எனக்கு இந்த 11 ரொம்ப பிடிச்சிருக்கு, 11 இல்லை 15 ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட்டில் தான் யோசிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு பேக்கப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித்துக்கும் கோலிக்கும் ஜெய்ஸ்வாலும் ஸ்ரேயாசியர் கண்டிப்பாக டீமில் இருப்பார்னு வச்சிங்களேன். கேஎல் ராகுல் ஆனால் இருக்கணும், பயங்கர டஃப்பாக டீம் கிடையாது. பேட்டிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் யாரை வெளியே உட்காருப்பீங்க அப்படின்னு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப கஷ்டப்படுவோம். பார்க்கலாம், ஆளாளுக்கு ஒரு டீம் சொல்லியிருக்காங்க, என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிய போகிறது கிடையாது, இன்னும் டைம் இருக்குது. பட் 2023 மாதிரி 10 மேட்ச் ஜெயிச்சுட்டு ஃபைனலும் தோக்கூடாது, அது ஒன்று நடந்தால் சரிதான். ஜெயிச்சா போதும்.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டும் என்றால் அரசு வழக்கு தொடுக்கட்டும், நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சலின்றி இப்படியான அடக்குமுறைகளில் தாவைக்க அரசு ஈடுபடுவது சட்டத்துக்கு புறம்பானது என்று கனிமொழி எம்பி கூறினார். நாளை தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவரை பங்கேற்க விடாமல் தடுப்பதற்காகவே கைது செய்வது அப்பட்டமான கோழைத்தனம் என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு நடிகையும் பாஜக மாநில துணைத் தலைவருமான குஷ்பு கண்டனம் தெரிவித்துள்ளார். பொது மேடையில் நடிகை த்ரிஷாவை அவமதித்ததாக குற்றஞ்சாட்டிய அவர், தவறை ஒப்புக்கொண்டு த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்கும் தைரியமும் கண்ணியமும் உதயநிதியிடம் உள்ளதா என்பதை பார்ப்போம் என்று கூறியுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
1: ரயில்களில் தரமற்ற உணவு விநியோகம் மற்றும் சுகாதாரமற்ற சமையல் பெட்டிகள் தொடர்பாக வந்த புகார்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உணவு ஒப்பந்த நிறுவனங்களுக்கு இந்திய ரயில்வே 5.13 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்தியாவில் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், சமையல் கூடாரங்களின் சுகாதாரம் மற்றும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பு போன்ற புகார்கள் மீது ரயில்வே நிர்வாகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொண்டது. விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்ட உரிமைதாரர்கள் ஒப்பந்தங்களை ரத்து செய்தல் மற்றும் விநியோகம் செய்பவர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்தல் போன்ற கடுமையான நடவடிக்கைகளையும் ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
1: நன்னடத்தை மற்றும் சிறப்பான பணிப்பதிவை கொண்ட 60 வயதை எட்டிய காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலும் ஓராண்டு சேவை நீட்டிப்பு வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். போலீஸ் துறையில் நிலவும் பணியாளர் பற்றாக்குறை குறித்து எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், காவல்துறையில் மனிதவள பற்றாக்குறை இருப்பதை ஒப்புக்கொண்டு அதனை சமாளிக்க அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை விளக்கினார். சிவில் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த 10,000 உறுப்பினர்கள் காவல்துறை சேவையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 6,000 பேர் ஏற்கனவே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: அமீரக செய்திகள்.
1: புதிய பாஸ்போர்ட் சேவை கட்டணங்கள் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் மத்திய அரசுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் பாஸ்போர்ட் புதுப்பிப்பு கட்டணத்தில் சலுகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். 2026 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்த பாஸ்போர்ட் விதிகள் 2026 கீழ் பாஸ்போர்ட் கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து பிரவாசி லீகல் செல் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளது. வெளிநாடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் குறைந்த வருமானத்தில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
1: சவுதி அராம்கோ மீது ஹூதி தாக்குதல்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்தார். சவுதி அரேபிய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான அராம்கோ மீது ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்கள் நிறுவனத்தின் எண்ணெய் உற்பத்தி திறனில் எந்தவிதமான முக்கிய பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் தலைவருமான அமீன் எச் நாசர் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களுடன் நடைபெற்ற தொலைபேசி கலந்துரையாடலில் பேசிய அவர், ஈரான் ஆதரவு பெற்றதாக கூறப்படும் ஹூதி அமைப்பின் தாக்குதல்கள் எங்களது திறன்களில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று கூறினார். ஜூலை மாதத்தில் செங்கடல் கடற்கரை பகுதியில் உள்ள அராம்கோவின் செயற்பாடுகள் மற்றும் பிற இடங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஹூதி தாக்குதல்களும் இதில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: இங்கிலாந்து மிட்ஃபீல்டர் ஜார்டன் ஆண்டர்சன் செல்சி அணியில் 2 ஆண்டுகள் ஒப்பந்தத்தில் இணைந்துள்ளார். பிரான்ஃபோர்டு அணியுடனான தனது ஒப்பந்தம் இருதரப்பின் சம்மதத்துடன் முடிவடைந்ததை தொடர்ந்து அவர் செல்சி அணியில் இணைந்து கொண்டுள்ளார். 36 வயதான ஆண்டர்சன் லிவர்பூல் அணியின் கேப்டனாக இருந்து 2019-20 சீசனில் பிரிமியர் லீக் பட்டத்தை வெல்ல உதவினார். எவது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.
3: 89.4 அனாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM

0: வெல்கம் பேக். ஹார்ஜி வந்து பேசிட்டு இருக்க 89.4 தமிழ் எஃப்எம்ல. ஒன் லாஸ்ட் டைம் நீ கோல்ட் ரேட்னு சொல்லிருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. தமிழ் எஃப்எம் ப்ரோமோ கோட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி 0502528940 க்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணுங்க.
0: 24 கேரட் தங்கம் 489.75 திரஹம்ஸ் ஆகும். 22 கேரட் தங்கம் 453.50 திரஹம்ஸ் ஆகும். 21 கேரட் தங்கம் 434.75 இருக்கு. 18 கேரட் தங்கம் 372.75 திரஹம்ஸ் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Indha varshathil irakkudiya rendu holidays pathi oru chinna summary namu paathiram.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ ஈதல் ஃபித்தர் அண்ட் ஈதல் அதா முடிஞ்சதுக்கப்புறமா ஈதல் இத்திஹாத் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட கடைசியில் அதுக்கப்புறமா ப்ராஃபிட் முகமது அவர்களுடைய பர்த்டே. ஸோ அதை முன்னிட்டு நமக்கு ஆகஸ்ட் மாதம் 25 இல்லை 26 இந்த ரெண்டு நாட்களில் ஒரு நாள் லீவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈதல் இத்திஹாதை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே December 2 வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி லீவ் வரலாம். ஒரு கமெமரேஷன் டே சேர்த்து அப்படியே மண்டே டு வெனஸ்டே வரைக்கும் கூட லீவ் வரலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 5 days லீவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈதல் இத்திஹாத முன்னிட்டு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: GDN திரைப்படத்துக்கான கபுல் பாஸ் வின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லலாம். ஸோ GDN திரைப்படத்தில் மாதவன் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ மாதவன் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து ராக்கெட்ரி படம் நடிச்சிருந்தாங்கல்ல, அதில் வந்து நம்பி நாராயணன் அவர்களை வந்து டெபிக் பண்ணி அந்த பயோகிராஃபி எடுத்திருந்தாங்க. இப்போ GD நாயுடு அவர்களை பேஸ் பண்ணி இந்த படம் வருது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமாரா இல்லை மாதவனா, சரியான பதிலை 0502528940 அனுப்பி கபுல் பாஸஸை வின் பண்ணுவீங்களாம். சரியா,
1: back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா?
1: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
1: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
3: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் August 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் SimplySouth.tv.
4: இன்னிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
6: எனி க்ளூ?
5: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
6: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
5: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
1: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3வது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் 3வது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
6: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப்.

0: பெரும் மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளோதான், சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கராக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna The VAT Consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 a.m. to 7 p.m. டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
7: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
8: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
9: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
6: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
3: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
2: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
5: தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். There's no home like that.
1: For registrations, call 056-357-9474.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஜிடிஎன் இந்த திரைப்படத்துக்கான கபில் பாஸ் நீங்க வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட டைரக்டர் யாரு அப்படிங்கறத எனக்கு 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா. ஸோ இந்த படத்தை டைரக்டர் கிருஷ்ணகுமார் ராம்குமார் இயக்கியிருக்காரா இல்லைனா மாதவன் அவர்களே இயக்கியிருக்காரா அப்படிங்கிறதுக்கான சரியான பதிலை நீங்க சொன்னீங்கன்னா இந்த படத்துக்கான கபில் பாஸ் நீங்க வந்து வின் பண்ணலாம். அமீரகத்தில் இந்த படத்தை ஃபாஸ்ட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த வீக்கெண்ட் ஆகஸ்ட் 7th இந்த ஜிடிஎன் படம் வந்து அமீரகம் முழுக்க தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. நீங்களும் 89.4 தமிழ் எஃப்எம் டீம் கூட இணைந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய்
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, என்ன ஆஃப்டர்நூனா இருந்தாலும் துபாய் டிசன் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கிறதால ராசல் கோரோட்ல கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு. மலேஹா ஸ்ட்ரீட்ல அங்கங்க ஸ்லோவா இருக்கு. வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் போட்டு வச்சு ஷார்ஜா வந்துருக்கீங்க ஃப்ரம் அஜ்மான் E311 டுவர்ட்ஸ் ஷார்ஜா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் மொபைலா போகும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்கு, பாத்துக்கோங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Chillax song of the hour. Brought to you by
2: Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.

0: மாசத்துல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கால் பண்ணா பாட்டு கிடைக்கும் மேடம். 89.4 தமிழ் எஃப்எம் மசாலா கஃபே. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஹலோ மது, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா?

நான் வந்து அப்படியே இங்கேருந்து கிளம்பிக்கிறேன். ஸோ வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஒரு ஒருத்தராக அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அஃபிஷியலாக ஜிஜி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தெரில. ஜிஜியை கோச்சா அடுத்த வேர்ல்டு கப்புக்கு வச்சிருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஜிஜியை கோச்சா வச்சுருந்தாங்கன்னா அவர் ஒரு வின் பண்ணி கொடுத்துட்டாருன்னா ஒரு நல்ல ரிடெம்ஷனாக இருக்கும். அது ரீசெண்டாக அயர்லாந்து இங்கிலாந்து எல்லாருக்கிட்டே ஒயிட் வாஷ் ஆனதுக்கு அட்லீஸ்ட் நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டார்ப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசார். எனவே ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கிளம்புறேன். மறுபடியும் நாளை சந்திப்போம், சேம் டைம் 11 o'clock. டேக் கேர், பை பை. Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை இன்றைய விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. காவல் நிலைய ஜாமீனில் உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உதயநிதி இன்றைய தினமே விடுவிக்கப்படுவார் என்று நீதிபதி இளந்திரையன் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் போலீஸ் காவலில் இன்று காலை எடுக்கப்பட்டார். நேற்று தஞ்சையில் விவசாயிகளுக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் இன்று காலை போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டார். அவருக்கு எதிராக 6 பிரிவுகளின் கீழ் தஞ்சை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எவ்வாறாயினும் நண்பகல் 12 மணி வரை அவரை கைது செய்யாதிருக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார். தஞ்சாவூர் ஒட்டிய பல பகுதிகளிலும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூரின் சில தனியார் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: எத்தனால் கலப்பு பெட்ரோல் திணிப்பை பிரதமர் நரேந்திரமோடி நிறுத்த வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். E20 எனப்படும் பெட்ரோலில் 20% அளவுக்கு எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியின் வீடு நோக்கி ஆம் ஆத்மியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அக்கட்சியின் பிற தலைவர்கள் இணைந்து இன்று பேரணியாக சென்றனர். இதன்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நெருக்கடிக்கு பயந்து பிரதமர் நரேந்திர மோடி செயற்படக்கூடாது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இந்த ஆண்டின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்ற இலங்கையர்கள் எண்ணிக்கை 4.84% அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2026 ஜூலை மாதத்தில் 25,622 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றுள்ளதுடன் இது இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. ஜூன் மாதத்தில் 24,440 பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றிருந்தனர்.
2: அமீரக செய்திகள்.
3: 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத துறை நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 80% பங்களிப்பை வழங்கியுள்ளது. அதே காலகட்டத்தில் நாட்டின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3% வளர்ச்சி பெற்று 485 பில்லியன் திர்ஹாம்ஸாக உயர்ந்துள்ளது. எண்ணெய் அல்லாத துறை 4.8% வளர்ச்சியடைந்ததன் மூலம் மொத்த பொருளாதாரத்தில் அதன் பங்கு 79.4% உயர்ந்தது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இது 78% இருந்தது. இந்த தகவலை ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி போட்டி திறன் மற்றும் புள்ளி விவரவியல் மையம் வெளியிட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஐரோப்பிய கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபா எதிர்கால உலகக்கோப்பை போட்டிகளின் லாபத்தில் ஒரு பங்கை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்கும் ஜியானி இன்ஃபான்டினோவின் தோல்வியடைந்த திட்டம் தொடர்பாக உலக கால்பந்து நிர்வாக அமைப்பான ஃபிஃபாவுக்கு ஆவணங்களை பாதுகாக்குமாறு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆவணங்களை பாதுகாக்குமாறு கோரும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் என்று ஃபிஃபா மின்னஞ்சல் மூலம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் குறித்து இதற்கு மேல் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டோம் என்று EUFA தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
4: 94.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸ்டார் ஆஃப் தி மந்த்.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பரபரப்பான ஒரு நாள் இல்லையா? தமிழகத்தை பொறுத்த வரையில விடிஞ்சது முதல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரையும் ஒரு பரபரப்புக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா? சரி, எது எப்படியோ நாம இங்க நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த தானே வேணும். வெயில் எப்படி இருக்கு வெளியில? இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் உயர்வடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உயர்வடைந்தது கடந்த 2-3 நாட்களாகவே வெயில் வந்து அதனுடைய உக்கிரத்தை அப்படியே காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெயில் உச்சம் பெற்றுதான் இருக்கு. சரி, அதே நேரத்தில் தெற்கு கிழக்கு பகுதிகளில் வந்து மழை பெய்யும். அபுதாபி, அலைன், ராசல் கீமா, ஃபுஜைரா உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் முழுக்கவே இந்த ஒரு கனமழையுடனான வானிலை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக மாலை வேளையில் தான். இந்த வெப்பச்சலன மழை இல்லையா, இப்படி ஒரு வெயிலுக்கு அப்படி ஒரு மழை வந்து கண்டிப்பாக தேவையாக தான் இருக்குது. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். பதில் தெரிஞ்சவங்க அழைப்படுத்த சொல்லுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. தண்ணீருக்கு என்ன எதிர்ப்பதம், அது ஏன் அப்படிங்கிற கேள்விதான் இது. ரெண்டு கேள்வி இருக்கு. தண்ணீருக்கு என்ன எதிர்ப்பதம், அடுத்தது அது ஏன், அதற்கான காரணம் என்ன? இது வந்து இதுக்கான பதிலை வந்து எனக்கு சொல்லுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. லகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். இந்த தண்ணீர் என்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்க, சரியா? 800-894-0 என்ற எண், அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் நீங்க வந்து சொல்லலாம். அத்தோடு எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அப்படியே பதிவு பண்ணி அனுப்புங்க. அடுத்து ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. ராமன் தேடிய சீதை படத்துல இருந்து மழை நின்ற பின்பும் தூர போல, இன்னொரு அழகான பாட்டு. அதுக்கப்புறமா இறுதி சுற்று படத்துல இருந்து உசுறு நரம்புல நீ பாட்டு. இந்த ரெண்டு பாட்டும் வருது. கூகுள்லாம் பண்ணி யாரும் தேடக்கூடாது, சரியா? தெரிஞ்சா அழைப்படுங்க, தெரியலனா கூட பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம், சரியா?
1: Back to back.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4 ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
0: This hour of Ragaram is brought to you by Yaal Kalviyagam. Adutha Thalaimuraiki Tamilai Kondu Serka Yaal Kalviyagam. Contact 055-524-1536.

தண்ணீருக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியுமா? அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு, அப்படி இல்லனா கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் நீங்க வந்து சொல்லலாம். தண்ணீருக்கு என்ன எதிர்ச்சொல்லா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தர் வந்திருந்தாரு, ஹரி வந்திருந்தாரு. அவர் வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நெருப்பா சரியா, என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? கேக்குது இல்லையே. வணக்கம், நீங்க கொஞ்சம் சத்தமா பேசணும். சரி, லைன்ல இருக்காரு, ஆனா அவர் பேச மாட்டேன்றாரு. சரி பரவாயில்ல, அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. தண்ணீருக்கு எதிர்ப்பதம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அழைப்பிடுங்க, நாம பேசலாம். தண்ணீருக்கு எதிர்ப்பதம் என்னவா இருக்க முடியும்? நெருப்புன்னு சொல்றாங்க, நெருப்பு எப்படி எதிர்ப்பதமாக முடியும்? அப்ப நெருப்புக்கு என்ன எதிர்ப்பதம்? தண்ணியா? தண்ணிய வந்து நெருப்பை வந்து தண்ணி ஊத்தி அணைக்க முடியும். அப்படி இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? இப்போ சூடுக்கு என்ன எதிர்ப்பதம்? சூடுக்கு என்ன எதிர்ப்பதம்? குளிர் தானே, குளிருக்கு சூடு. அந்த மாதிரி தண்ணீருக்கு என்ன எதிர்ப்பதம்னு கேட்டிருக்கேன். இதை விட எனக்கு க்ளூ கொடுக்க முடியாது, சரியா? அழைப்படுத்தி சொல்லுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. சரி, மாசம் முடிஞ்சு அடுத்த மாசமும் வந்தாச்சு. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து சம்பளம் வந்திருக்கும் இல்லையா? அப்போ ஊருக்கு பணம் அனுப்பிட்டீங்களா? ஊருக்கு பணம் அனுப்பும் போதே நீங்க வந்து மிகப்பெரிய பெரிய பரிசுகளை எல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பணத்தை நீங்க ஊருக்கு அனுப்பும் போது அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் வழியாக நீங்கள் வந்து அனுப்பணும். ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 13ஆம் தேதி, இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஒரு சலுகை இருக்குது. என்ன சலுகை அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் 600,000 திராம்ஸ் வரைக்கும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராண்ட் நியூ ஜிட்டோ T1 கார் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது, சரியா? இந்த ஒரு அரிய சலுகையை பயன்படுத்துறதுக்கு, பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அலன் சார் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது ஊடாக நீங்கள் வந்து பணம் அனுப்பணும். அப்படியே தண்ணீருக்கு என்ன எதிர்ப்பதம் அப்படின்னு சொல்லுங்க. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி பாட்டு வருது, ஹே ராம் படத்துல இருந்து.

0: காலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

0: பதிலுக்கு எந்த எதிர்ப்பதம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அழைப்படுத்திருந்தாங்க, சரியான பதிலும் சிலர் வந்து சொல்லி இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இளஞ்செழியன்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, தண்ணீருக்கு என்ன எதிர்ப்பதம், எதிர் சொல்? எந்த
1: வெந்நீர் மேடம், வெந்நீர்.
0: ஏன் வெந்நீர்?
1: அது தண்ணீர், இப்ப வெந்நீர் வைக்கிறோம் மேடம், அந்த வெந்நீர் வந்து அதிகமா கொதி நிலையில இருக்கிறப்ப தண்ணீரை ஊத்துனா ஒரு சமமான நிலைக்கு வரும்.
0: அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன், சரியா? நன்றி, நன்றி, நன்றி. சரி, சரியான பதில் சொல்லி இருந்தாரு. வெந்நீர் அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து சுடுதண்ணி அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா? தண்ணீர், தண்ணீர்னா நார்மலா இருக்கிற ஒரு தண்ணி, சுடு கொதிக்க வச்ச தண்ணிக்கு வந்து நம்ம சுடு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அது மிக மிக தவறான ஒரு வார்த்தை பிரயோகம். ஏன் அப்படின்னா, தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நீர். அப்போ அதுக்கு எதிர்ப்பதமா என்ன இருக்க முடியும்? வெந்த லட்டி சூடான அந்த தண்ணீர் தானே இருக்க முடியும். அதை தான் நம்ம வெந்நீர்னு சொல்லணும். எனவே தண்ணீருக்கு எதிர்ப்பதம் வெந்நீர். தண்ணீரினுடைய அடி சொல் என்ன அப்படின்னா தண் அப்படிங்கிறது தான். தண், தண் அப்படிங்கிறது குளிர்ச்சியை குறிக்கிறது. மலையாளத்தில் வந்து தணுப்பு அப்படிங்கிற சொல் வந்து இப்போவும் வந்து குளிர சொல்றதுக்காக பயன்படுத்துவாங்க இல்லையா? இது வந்து மிக பழமையான ஒரு தமிழ் சொல். திருக்குறளில் கூட தணுப்பு அப்படிங்கிற சொல் வந்து வள்ளுவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. எனவே தண்ணீருக்கு எதிர்ப்பதம் என்ன? வெந்நீர். யாருமே இனி சுடுதண்ணின்னு சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அதை பத்தி பேச வந்தேன், சரியா? அடுத்து த்ரீ படத்துல இருந்து கண்ணழகா பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல அஞ்சலி பாட்டு வருது, டூயட் படத்துல இருந்து.

கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
5: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. திஸ் ஆர் ஆஃப் ரகரம் இஸ் ப்ராட்டி யூ பை யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். கான்டாக்ட் 0555241536.

சரி, மனசு தொட்டுமட்டில பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. கீதா பெருமாள் வந்திருந்தாங்க துபாயில இருந்து. அது என்ன, எண்ணெயா இல்லனா நெருப்பா, எது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹாட் வாட்டர் அப்படின்னு அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெங்களூர்ல இருந்து

0: செய்யலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? கங்கை அமரன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். இந்த பேர் இருக்கிற ரெண்டாவது ஆளு, உங்களை ரெண்டாவது ஆளா வந்து எனக்கு அறிமுகமானது நீங்க
1: தான்.
0: ஆமா ஆமா, நமக்கு கங்கை அமரன் அவர் தெரியும். ஆனா அந்த பேர் இருக்கிற வேற யாரும் நான் கேள்விப்பட்டது இல்ல. இதுதான் முதல் தடவையா நான் வந்து கேள்விப்பட்டேன். சரி, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன படம்? சரி சரி, ஓகே, நான் தரத்துக்கு முயற்சிக்கிறேன் அந்த பாட்டு உங்களுக்காக. சரியா, நன்றி நன்றி நன்றி. சரி, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. அதோட இன்னும் ஒரு பாட்டும் வரும், அந்த பாட்டோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம சந்திக்கலாம். சந்திச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம். சரியா, இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு முடித்து கொண்டு விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book panunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
0: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உதயநிதியை இன்றைய விடுதலை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவு தாவிகாவின் பாசிசத்தன்மைக்கு விழுந்த அடி என்றும் அவர் கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்துக்கான உரிமையை நிலைநாட்ட துப்பு இல்லாத, மேகதாட்டு அணையை தடுக்க முதுகெலும்பு இல்லாத தாவிக அரசின் அலட்சிய ஆணவ போக்கை கண்டித்து தஞ்சையில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தின் எழுச்சி ஒட்டுமொத்த தமிழகத்தின் கொந்தளிப்பை உணர்த்துவதாக அமைந்திருந்தது என்று அவர் கூறியுள்ளார். திமுக உறுப்பினர்களோடு விவசாயிகளும் பொதுமக்களும் பங்கெடுத்து தங்களது உணர்ச்சியை வெளிப்படுத்தினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தாவிக அரசின் கையாராகாத்தனத்தை மிக கடுமையாக அம்பலப்படுத்தி விமர்சித்தார். நிர்வாக திறனற்ற டம்மி முதல்வரால் காவிரி நீரை கொண்டுவர முடியவில்லை, மேகதாட்டு அணையை தடுக்க பேசவும் முடியவில்லை, விவசாயிகள் வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும், ஆனால் அமைச்சர்களோ முதல்வர் நடித்த படத்தை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஸ்டாலின் மேலும் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளை முதலமைச்சர் வி டி சதீசன் நேரில் பார்வையிட்டு நிலைமையை ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட மக்களுடன் நேரில் பேசிய அவர், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆரன்முளா, ரன்னி உள்ளிட்ட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பார்வையிட்டு சேதங்களை நேரில் ஆய்வு செய்தார். இதனையடுத்து தேவையான கூடுதல் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கேரள அரசு தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: 2026 ஜூலை மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சிறிதளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இம்மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 196,845 ஆகும். இது கடந்த ஆண்டின் ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் 1.7% வீழ்ச்சியாகும் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. புதிய தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்தே வருகை தந்துள்ளனர். அந்த எண்ணிக்கை 44,547 ஆகும்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயின் லத்தீஃபா பின் ஹம்தான் சாலையில் நெரிசல் 30% வரை குறைந்ததாக சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. துபாயின் மிகவும் பரபரப்பான போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான லத்தீஃபா பின் ஹம்தான் சாலையில் புதிய போக்குவரத்து பாதை மற்றும் 2 U-turn அமைத்ததன் மூலம் உச்சநீர போக்குவரத்து நெரிசலை 30% வரை குறைத்துள்ளதாக RTA தெரிவித்துள்ளது. இந்த மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த சாலையின் சர்வீஸ் சாலையின் 2 மொத்தம் 1 km நீளத்திற்கு புதிய போக்குவரத்து பாதை அமைக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: சவுதி அரேபியாவின் நஜ்ரான் விமான நிலையத்தில் உள்ள முக்கிய இலக்கை ட்ரோன் மூலம் தாக்கியதாக ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவுக்கு எதிராக கடற்சார் முற்றுகையை அறிவித்ததையும் அதன் கப்பல்களை தாக்கியதையும் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தகவல் வெளியானது. சவுதி எதிரிக்கு சொந்தமான நஜ்ரான் விமான நிலையத்தில் உள்ள முக்கியமான இலக்கை ட்ரோன் மூலம் வெற்றிகரமாக தாக்கினோம் என்று ஹூதிகளின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இன்று லீவாவில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 46 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உம்மல் குவைனில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 43 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. இன்று அபுதாபி, அலைன், ஃபுஜைரா, ராசல் கைமாவின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமீரகத்தில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மாலை வேளைகளில் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: Rock with Raja.
4: Stay tuned.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டாராச்சா.
2: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
3: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
4: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு சார்.
3: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி படும்
5: கடல் என பேரு. மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
3: Distributed by Homescreen Entertainment. Associate Partner, SimplySouth.tv.
6: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியை தூங்க கூட முடியாது.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
5: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
8: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
9: எனி க்ளூ?
8: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
9: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
3: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்,
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
5: எது, மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
5: அடிங்க.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 a.m. to 7 p.m. DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க.
7: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spot ல உங்க plot-அ book பண்ணுங்க.
8: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: Entonces, ¿qué hacemos de esto, ¿no?
1: Rolex. Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காமா ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
6: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
5: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
7: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
8: There is no place like home. There's no home like that.
9: For registrations, call 056-357-9474.

அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. You are back. Mastro Insta.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தஞ்சாவூரை சென்றடைய உள்ளார். திமுக அலுவலகத்திலும் தொண்டர்கள் திரண்டுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் அழைத்து வரப்படும் நிலையில் தஞ்சையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சினையை திசை திருப்புவது ஆகும் என்று முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உதயநிதி தவறுதலாக பேசுகின்றவர் அல்ல, அப்படியே பேசினாலும் உடனே மன்னிப்பு கேட்கும் இயல்புடையவர் என்று அவர் கூறினார். அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சினையை திசை திருப்புவது ஆகும் என்று அவர் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடியதற்காக உதயநிதி மீது கைது நடவடிக்கையை பாய்ச்சியுள்ளது தாவிக அரசு என்றும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையில் அரசின் தோல்வியை மறைக்கும் வகையில் உதயநிதியை கைது செய்துள்ளார்கள் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தாய்லாந்தின் புகெட் நகரில் இருந்து டெல்லி நோக்கி இயக்கப்பட்ட ஏர் இண்டியா விமானம் பயணத்தின் போது திடீர் காற்று அதிர்வில் சிக்கியதாக ஏர் இண்டியா உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக விமானம் சிறிது நேரம் பறக்கும் உயரத்தில் திடீர் மாற்றத்தை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. பயணிகள் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சியடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. சில பயணிகள் ஆம்புலன்ஸ்களில் இருந்து இறக்கப்படும் காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. மேலும் மருத்துவ உதவி தேவைப்படும் பயணிகளுக்காக விமான நிலைய முனைய நுழைவாயிலில் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் சக்கர நாற்காலிகள் முன்கூட்டியே தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆகஸ்ட் 18 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ தர்ஷினி முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது அவர் காணொலி வழியே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். 2008 மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் ஜாயத் மற்றும் பஹ்ரைன் ராஜ்யத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் சயானி ஆகியோர் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த உரையாடலின் போது இருநாடுகளுக்கும் இடையேயான சகோதரத்துவ உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் நிலவரங்கள் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பிரச்சினைக்கு ராஜதந்திர தீர்வு காணும் முயற்சிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக கத்தார் தெரிவித்துள்ளது. எனினும் இருநாடுகளுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த திட்டமும் தற்போது இல்லை என்று மத்தியஸ்த நாடான கத்தார் தெரிவித்துள்ளது. அனைத்து தரப்பினருடனும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் இன்னும் தொடர்ந்தும் வருகின்றன என்பதை உறுதிப்படுத்துவதாக கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
4: Star of the Month.
5: Hello everybody, this is DSP.

0: the month.
1: Star of the month.
2: Hello everybody, this is DSP.
3: எங்க ஊரில் ஒரு கெட்ட பழக்கம், யாரு பாட்டு கேட்டாலும் மாத்தி கொடுப்போம்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டா.
1: ஏங்க, மழை உண்மையாகவே வருதோ இல்லையோ, ஆனால் அந்த மழை நியூஸ்லலாம் வந்துகிட்டு இருக்கு. ஹெவி ரெயின்ஸ் எக்ஸ்பெக்டட், 50 degrees தாண்டி இப்போ சம்மரில் சூடு அடிச்சுட்டு இருக்கும்போதும் கண்டிப்பாக அபுதாபி சைட்லேருந்து துபாய் வரைக்கும் ஃபுல்லாக மழை வரும். எல்லாரும் கொடை எடுத்துகிட்டு போய்க்கிங்க, நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் வெளில போனால் மண்டே புழக்குது வெயில். ஐயோ,

பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் பேக் டு த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் தான் ஆர்ஜே பிராவோ. அண்ட் இனி ஒரு 4 மணி நேரத்துக்கு நாம தான் ஓகே. உள்ளுக்குள்ள வந்ததுமே ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு ஷாருக் கான் பாடின ஒரு பாட்டு, ஷாருக் கான் இல்லை, ஷாருக் கான் ஆடின பாட்டு, அனிருத் பாடின பாட்டு.

0: அப்படி ஒரு பாட்டு வந்து. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குங்க, இப்போ மழை வரல அப்படின்னா கூட எனக்கு வந்து இந்த ஏதாவது மழை பாட்டு கேட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குமே, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபீலிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுனால ஒன் ஆஃப் மழைக்கு நிறைய பாட்டு இருக்குது. ஓகே, ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பாட்டு அப் டு மை ஒப்பீனியன், மழை வந்தால் ஆறு மழை வர சீசனில் கேட்டால் அப்பாடா ஒரு மாதிரி இதமாக இருக்குல்ல. அப்படியே அந்த மழை வரும்போது இந்த ஜன்னல்லேருந்து ஜன்னல் திறந்து வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த சாரல் வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கும், அது லைட்டாக அடிக்கும். அந்த மழை அந்த ஜன்னல் கிட்டே போய் நின்னீங்கன்னா அந்த மழை வந்து அந்த சாரல் மேலே அடிக்கும்போது அது ஒரு மாதிரி ஜன்னலுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த மழையை அனுபவிக்கிறது வந்து யூ கேன் ஹாவ் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அதாவது உள்ளேயும் சேஃபாக இருந்துக்கலாம், லைட்டாக நினைவும் செஞ்சுக்கலாம், அட் சேம் டைம் கையில் சூடாக டீயோ காஃபியை வச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஜன்னலோடு நின்று அந்த லைட்டாக மேலே தெளிக்கிற அந்த சாரல் துளிகளை அனுபவிக்கும் போது அப்போ ஒரு பாட்டு உங்கள் காதில் கேட்டுச்சுன்னா அதான் இந்த பாட்டு தெனாலியிலேருந்து. அதுவும் இந்த புது மழையில் நடந்து தான் வந்து தும்மல் வந்துருன்றவாங்க இருமல் வருன்றுவாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் மழையில் நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை. கரெக்டாக டீனா சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் சொல்லுவோம் தெனாலியிலிருந்து யூ ஹாவ் திஸ் சாங். ஆனால் இப்போ வராது, எல்லாம் நியூஸ் கீஸ்லாம் சொல்லி என் கடமையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். சரியா, ஓகேவா? எங்கே அந்த பட்டன்? ஆகஸ்ட் 7 சரியான ஒரு மழை வரும், அட்லீஸ்ட் மெயின் சிட்டிக்குள்ளே பெய்யலை அப்படின்னா கூட அபுதாபியை சுற்றி மேலே இருக்கிற அந்த மேல்புறங்கள் அந்த மலை சார்ந்த இடங்கள்லாம் நல்லா மழை வரும் அப்படிங்கிறாங்க. நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரோலஜி, ஐயோ டக்குன்னு வர முடியுது, நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரோலஜி, ஆமாம், அவங்க வந்து கன்வெக்டிவ் கிளவுட்ஸ் இருக்கிறதுனால அந்த கன்வெக்டிவ் கிளவுட்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக மழை சேரும்போது மழை வரும்போது அந்த மேகம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் தானே மழை வரும், அதுதான் வந்து கன்வெக்டிவ் கிளவுட்ஸ். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த நேரத்தில் இப்போ ப்ளஸ் வந்து கிளவுட் சீடிங்கும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக மழை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் சூடு ரொம்ப ஜாஸ்தி, இன்றைக்கெலாம் 53 degrees சொல்லி எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவர் சும்மா சொல்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் ஃபோனில் பார்த்தா உங்களுக்கு அந்தளவுக்கு ஆக்யூரேட்டாக தெரியறதில்ல, காரில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்றைக்கி கவனிக்கிறப்போ 12-11 நான் கவனிக்கும் போது 42 degrees இருந்துச்சு, ஆனால் இப்போ நேற்றுக்கு மத்தியானம் 2 வந்து 53 degrees அடிச்சுது அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து இந்த ஆள் சும்மா பொய் சொல்கிறாரா இல்லையான்னு தெரில, ஆனால் அந்த அளவுக்கு சூடு அடிக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் எனிவேஸ் அபுதாபி சேஃப்டி புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஏன்னா மழை வந்தால் ரொம்ப ஜாஸ்தி மழை வந்துருச்சுன்னா அப்போ ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பார்த்துங்க, ஜென்ரலாக உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ அதில் ஒன்று ரெண்டு நானே படிக்கிறேன், ரொம்ப மழை வரும்போது மரத்துக்கிட்டேயோ எலக்ட்ரிசிட்டி போல்ஸ்கிட்டயோ நிற்காதீங்க, எங்கே மரம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எங்கே மரம் இருக்குது, சரி பரவாயில்ல ஓகே, விண்டோஸ் ஓப்பன் பண்ணாதீங்க, அப்புறம் கிளாஸ் விண்டோக்கு கிட்டக்க நிற்காதீங்க, அண்ட் இந்த பவர் லைன்ஸ் கிட்டே வந்து போய் நீங்கள் பாட்டில் உரசிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சீன் தான், அதை தொட்டால் நீ கெட்ட. அப்புறம் அவாய்ட் யூஸிங் மொபைல் ஆர் ஒயர்டு ஃபோன்ஸ் ஓப்பன் ஏரியா, ஏன்னா இடிக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக்காக மழை வரும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்களும் அதெல்லாம் செய்யாதீங்க, அதை மீறி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்கள் ஆஃபீஸுக்கு லீவு தான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஆனால் சொன்ன மாதிரி நேற்றுக்கு நைட்டு நான் கிளவுட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மேகமூட்டத்தோடு தான் இருந்துச்சு, ஆனால் சூடாக தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு மழை வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் ஐயா எப்படியாவது வந்து கொஞ்சம் அப்படியே எங்கள் பருதுபாய் மேலே கொஞ்சம் தூவிட்டு போங்களேன். ரெண்டு பாட்டு சந்தோஷமாக கேளுங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது, அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
3: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
7: எனி க்ளூ?
6: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
7: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
6: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

ஓகே, வெல்கம் பேக், வெல்கம் பேக். இப்போ வந்து நிறைய பேர் இந்த காலையில் கூட நீங்கள் கீர்த்தனா சொல்லி கேட்டுருப்பீங்க. நானும் காலையில் ரேடியோ கேட்டுட்ருந்தேன். இப்போ நிறைய பேர் எப்படின்னா, இப்போ லாங் லீவ்லாம் வருது. ஓகே, ஆகஸ்ட் 22, 23, 24 லாங் லீவ் வருது. இல்லாட்டினா வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே வழக்கம் போல் நிறைய பேருக்கு லீவு. ஸோ இந்த இந்த ஹாலிடே ஹோம்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த ஏர்பிஎன்பி, அதுக்கப்புறம் வேறு வேறு எமிரேட்டில் இந்த ஹோம் ஸ்டேஸ்லாம் இருக்கும், ஹோம் ஸ்டேஸ், அதுக்கப்புறம் ஹோட்டல் ஸ்டேஸ், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதிலலாம் ஆஃபர் கொடுக்குறதா, நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் நிறைய சுற்றிட்டுருக்கு. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து 20-26 வெப்சைட்ஸ் வந்து இப்போ பிடிச்சி பிளாக் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ சீசன் டைம், இப்போ வந்து சம்மர் சீசன், அதனால் சம்மர் ஆஃபர் கொடுக்குறோம். 1000 தர்ம்ஸ் இருக்கிற ஒரு ரூம் இப்போ 300 தர்ம்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து ஃபேமிலியோடு போய் ஸ்டே பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி ஒரு அறிவிப்பு, ஐ மீன் இப்படி ஒரு ஆடையோ இல்லாட்டி எதாவது ஒரு பாப்பப்பையோ நீங்கள் எங்கேயாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகே, இப்போ நிறைய அஃபிஷியல், இப்போ பேங்க் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓடிபி மெசேஜில் வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ ஓடிபி வந்து அந்த ப்ராப்பர் பேங்க் ஆப்பில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு சைபர் செக்யூரிட்டியை இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணுறதுக்கு, அது சரியாக பண்ண மக்களுடைய பணத்தை சேஃப்டி பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே கரெக்டான வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஆசைப்பட்டு போய் சில பேர் அந்த வலையில் விழுந்து மாட்டிக்கிறாங்க. அதுவும் சும்மாலாம் காசு போகாது, ரொம்ப ஈஸியாக போகும். ஐ மீன் ஒரு 1000, 2000, 3000 நிறைய காசு இழந்தவங்களாம் இருக்காங்க. போன வாரம் கூட ஒருத்தர் 47,000 நிமிஷம் ஏதோ ஒன்று இழந்துட்டாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார்ல லாஸ்ட் வீக், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு செம கடுப்பாயிடுச்சு கேட்டதுக்கப்புறம். இப்போ ஒரு சில ஸ்கேம்ஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆஃபர் தரோம், உங்களை வந்து ஃபேமிலியோடு நீங்கள் வந்து 4 நாள் தங்கலாம், வெறும் 100 திரம்ஸ் தான் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏதாவது 5 ஸ்டார், நான் ஆக்சுவலி பார்த்தேன் அப்படி ஒரு வெப்சைட்டை, அது 4-5 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கப்புறம் கடந்து வந்துட்டேன். அது சும்மா ஒரு மாடலுக்காக சொல்கிறேன். 4-ஸ்டார் ஹோட்டல், ஜுமேராவில் இருக்கிற ஒரு பெரிய 4-ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலோட ரூமு, ஹோட்டலோடைய பேர், அதில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு இன்க்ளூடடா, ஒரு நைட்டுக்கு வந்து 100 திரம்ஸ் தான். அது 4-ஸ்டார், ஐ திங்க் அரௌண்ட் லைக், எனக்கு தெரியும் அந்த ஹோட்டலில் என் ஃபேமிலி வந்திருந்தப்போ நான் அங்கே தங்க வச்சுருக்கேன். நான் வந்து பெர் நைட் வந்து 900 திரம் சம்திங் ஏதோ வரும், சரியா? எனக்கு அதனால தான் எனக்கு வந்து பரவாயில்லையா அடப்பாவீங்களான்னு இருந்துச்சு எனக்கு ஒரு 10 செகண்டுக்கு. அப்புறம் தான் உள்ளுக்குள்ளே இறங்கி பார்க்குறப்ப அதை தொட்டேன் நீ கெட்டன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வெப்சைட்டே காணும். ஓகே, ஸோ யாருமே வந்து இவ்வளோ விஷயத்தை அவ்வளோ ரொம்ப ரொம்ப சீப்பாகவோ அஃபோர்டபுளாகவோ கொடுத்துட மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இது எப்படின்னா, மெஜாரிட்டி இப்போது ஏர்பிஎன்பி, அதுக்கப்புறம் booking.com, அகோடா, makemytrip.com, cleartrip.com இவங்களாம் வந்து வெப்சைட்டும் ஆப்பும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஈஸி, பிரச்சனை இல்லை, உங்களால் நம்பி நீங்கள் வந்து ரூமோ ஃப்ளைட்ஸோ எல்லாம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபேக் வெப்சைட்ஸ் வரும்போது அது என்ன பண்ணுமா, அப்படியே நீங்கள் எந்த அந்த ஹோட்டலோ வாட் எவர் இட் இஸ் அதை ஆடில் காட்டின மாதிரி எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ கரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போகுமா. போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் கேட்வே வரைக்கும் வரும், எல்லாமே ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இமெயில் அனுப்புகிறேன், அதை அனுப்புகிறேன் சொல்லிட்டு எதுவும் அனுப்ப மாட்டாங்க. கடைசியில் போகிறது வந்து உங்கள் காசாகவும் உங்கள் பீஸாகவும் தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. யாருமே வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சுதாரணமாக இருந்துங்க. நல்லா படித்தவங்களே போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேம்லலாம் விழுந்துடுறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, அநேகன்லேருந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, ஹாரிஸ் ஜெயராஜ், சில கேட்டு முடிங்க. நான் பிராவோ, ஹியர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchange to gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
4: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

15 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு பிலிப்பினோ பேக்கர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா, பேக்கரியில் வேலை செஞ்சுட்டு, சரி ஓகே ரைட் என்னத்தான் இது 11 வருஷமாக வேலை செய்கிறோம், துபாயில் வந்து இந்த பெரிய பெரிய இந்த லாட்ரியெல்லாம் நிறைய பேர் வின் பண்ணுறாங்க, நம்மளும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு மனுஷன் போட்டுட்டு இருந்திருக்கிறார். 15 வருஷமாக போட்டுட்டு இருந்திருக்காரு. வருஷம் வருஷம் நினைப்பார் போல, இல்லை மாதம் மாதம் நினைப்பார் போல, என்ன சும்மா போட்டு வைப்போம், என்ன 50, 100, 120 சாப்பிட்றதும் அதுக்கப்புறம் செலவு பண்ணுறதும் கையில் வாங்குறதும் எல்லாமே எதுவுமே கையில் நிற்க மாட்டேங்குது, நம்ம போட்டு வைப்போம் நாளைக்கு திடீர்னு மில்லியனர் ஆகலாம்ல அப்படின்னு என்றைக்கோ நினச்சிருக்காரு. 15 வருஷமாக போட்ட மனுஷன் கடைசியில் வந்து அதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு, 20 மில்லியன் திரம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. சம மேட்டர் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே வரலையா, எங்களுக்கெல்லாம் வின் பண்ணலாம் கூட தூக்கம் வர்றதில்லை, 3 மணிக்கு தான் தூங்கிட்டு இருக்கான் தினமும், இதில் வின் பண்ணிட்டு தூக்கம் வரலையா, வின் பண்ணிட்டு நீர் தூங்கக்கூடாதியா 2 நாளைக்கு, அதுதான் அந்த வின் பண்ணதுக்கு உண்டான ஒரு மரியாதை. பட் எனிவேஸ் கங்க்ராட்ஸ் டேம், தெரில இப்போ தான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன், ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம எல்லாருமே அந்த லாட்ரி டிக்கெட்டோ இல்லை வாட் எவர் டெஸ்ட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தான். அதாவது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து இட் கிவ்ஸ் அஸ் சம் கைண்ட் ஆஃப் ஹோப், சரி என்றைக்காக ஒரு நாள் நமக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் அடிக்கும். ஆனால் உண்மைதான், ஏன்னா இப்போ ருபாயில் இப்போ எனக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு இந்த மாதிரி தேவ் ஒன் சம்திங். இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு 20,000 திரம்ஸ் வந்து வின் பண்ணார். அதுக்கப்புறம் நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு இந்த மாதிரி இருக்கிற ஒரு டிக்கெட்டை வந்து நான் ப்ரொமோட் பண்ணுவேன். அங்கே ஒரு இவெண்ட்டுக்காக போன வருஷம் நான் கூப்பிட்டுருந்தாங்க, சரியா, அங்கே 15 மில்லியன் திரம்ஸ் வின் பண்ண ஒருத்தர், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட் வின் பண்ணவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வச்சு ஸ்பாட்டில் ஒரு சில கேம்லாம் நடத்துனாங்க, ஓகேவா, கண்டினியூஸாக 2 பேர் 20,000 திரம்ஸ் வந்து கேஷாக வின் பண்ணாங்க ஆன் ஸ்பாட்டு. சும்மா எப்படின்னா 4 கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக சொல்லி ஃப்ளூக்கில் பாருங்களேன். சில நேரம் உங்கள் கைக்கு காசு வரணும் அப்படின்னு நினச்சா அது யாராலையுமே தடுக்க முடியாது. அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் வந்து எப்படின்னா, நாங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் ஆஃபீஸில் வந்து மாதம் மாதம் காசு போட்டு அதை வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் திரும்பவும் சம்திங், நாங்கள் ஒரு 10-20 பேர் மொத்தமாக காசு போட்டு ஷேர் பண்ணி அப்படியே அந்த டிக்கெட்டை வாங்குவோம். அது எப்படின்னா ஒரு ராஃபல் ட்ரா மாதிரி, ஒரு கூப்பன் மாதிரி இருக்கும், சரியா, அதை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் போடணும், அந்த சிஸ்டமில் இருக்கிற நம்பர் எங்களோட நம்பரோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு ப்ரைஸ்ன்ற மாதிரி கணக்கு. இன்றைக்கி வரைக்கும் ஒன்று கூட வின் பண்ணதில்லை. அது காரணம் என்ன தெரியுமா, அது காரணம் வந்து நாங்கள் தப்பாக நம்பர் போடுறது கிடையாது, அதுவும் தான், அது 2வது காரணம் தான். 1st காரணம் எங்கள் வாய், ஏன்னா ஐயோ நம்ம ஒரு 30 மில்லியன் வின் பண்ணிட்டா என்ன பண்ண போகிறோம் தெரியலையே. அப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், உடனே வந்து நாங்கள்லாம் மில்லியனர் ஆகிடுவோம், நீ மட்டும் வந்து வேலைக்கு வந்துட்டு மாத சம்பளத்துக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது. அதுக்கப்புறம் மில்லியனர் ஆகிட்டா இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து வேலைக்கெலாம் வருவீங்களா, இப்போ நம்ம வந்து அவ்வளோ காசு வச்சுட்டு எதுக்கு நம்ம வேலைக்கு வரணும், இப்படிலாம் பேசிப்பாங்க. டே நீங்கள் வின் பண்ணாமல் இருக்கிற காரணமே இதுதான்டா எனக்கு சொல்லிட்டு சிரிப்பாடக்க முடியாது. கடைசியில் நானும் அதில் சேர்ந்துட்டேன். அப்புறம் என்ன, அப்புறம் நிஜமாகவே இங்கே சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், உண்மையாகவே இவனுக்கு போய் 30 மில்லியன் தினம் 15 மில்லியன் தினம்ஸ் எல்லாம் வின் பண்ணிவிட்டு நான் மட்டும் ஐயோ அன்றைக்கி ஒரு டிக்கெட் போட்டிருந்தா இன்னும் 4 மில்லியனர் ஆயிருக்கலாம்னு கடைசியில் உட்காந்து ரிக்ரெட் பண்ணுறதுக்கு பரவாயில்ல, கூட சேர்ந்து நம்மளும் அடிப்போம்னு சொல்லிட்டு காசு போட்டு எல்லாம் பண்ணுறது. எனவே அந்த மாதிரி யாராவது பண்ணிகிட்டு இருக்கீங்களா?

0: அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி. பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
3: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
2: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
5: There is no place like home. There's no home like that.
6: For registrations, call 056-357-9474.
7: Golden Song of the Hour.
8: Golden Song of the Hour.
9: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: ஓகே, உங்களுக்கு எதாவது பாட்டு வேணுமா? பாட்டு வேணும் அப்படின்னா படா படான்னு ஃபோன் பண்ணி உடனே கேளுங்க பாட்டை. ஒரு 2 செகண்ட் தரட்டா? 1, 2. அதனால் நானே சூப்பராக ஏதோ ஒரு பாட்டு எடுத்து நீங்கள் தான் கேட்டீங்க அப்படின்னு. எப்படியோ வாட்ஸ்அப்பில் நிறையா ரிக்வஸ்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பப்போ, அது அப்படியே கொஞ்சம் தொலைவுனா கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒருத்தர் ஃபோன் அடிச்சு சார். ஆனால் ஏன், வணக்கம் ஐயா, யார் பேசுகிறீங்க?
1: கன்னியாகுமரியிலேருந்து
0: சிவா பேசுகிறேன். சிவாவா உங்கள் பேர்?
1: எஸ்.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள்.
1: உங்களுக்கு பிடிச்ச படத்துலேருந்தே போடுங்க.
0: சும்மா தான் கூப்பிட்டீங்களா அப்போ?
1: எஸ் எஸ் எஸ்.
0: என்ன வேலை செய்றீங்க? தெரிஞ்சது. Music by Anirudh. Okay.
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தஞ்சை செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்பட்டார். தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு பதிலாக அவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தஞ்சையில் திமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் அங்கு உதயநிதியை அழைத்துச் செல்ல போலீசார் தயக்கம் காட்டினர். முன்னதாக தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு உதயநிதி அழைத்துச் செல்லப்படுவதாக கூறப்பட்டது. தஞ்சையில் திமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் அவர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தஞ்சை தெற்கு காவல் நிலையம் முன் திமுகவினர் குவிந்ததால் யூ டர்ன் அடித்து போலீசார் அவரை செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். தஞ்சையில் திமுகவினர் குவிந்துள்ளதால் அங்கு செல்லாமல் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணை முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்குள் செல்ல எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பீகார் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியை மாற்ற வேண்டும் என்று பங்கிபூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிரசாந்த் கிஷோர், 1995 முதல் பாஜக வசம் இருந்த நகர்ப்புற தொகுதி இது. நிதின் நவீனின் தந்தை பலமுறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அவரைப் போலவே அவரது மகனான நிதின் நவீனும் பலமுறை இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். பீகார் மக்களுக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒரு தலைமையை பாஜக வழங்கியுள்ளது. சாம்ராஜ் சௌத்ரியின் நடத்தை, குணம், முகம் ஆகியவை வாக்காளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று பிரசாந்த் கிஷோர் விமர்சித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் நாளை முதல் மீண்டும் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் தொடர் மழை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளையும் நேற்று மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரின் அறிவுறுத்தலுக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனைத்து அரசு பாடசாலைகளும் நாளை முதல் மீண்டும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் மாணவர்கள் கல்வி பிரிவுகளை மாற்றுவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை கல்வி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி அனைத்து கல்வி பிரிவு மாற்றங்களும் பள்ளி தொடங்கிய முதல் 2 வாரங்களுக்குள் கட்டாயமாக நிறைவு செய்யப்பட வேண்டும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் திறன் மற்றும் கல்வி தகுதிக்கு மிகவும் பொருத்தமான கல்வி பிரிவில் அவர்கள் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதோடு கல்வி தரத்தையும் கற்றல் செயல்முறையின் நிலைத்தன்மையையும் பேணும் இந்த புதிய நடவடிக்கைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமீரக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: கோங்கோ ஜனநாயக குடியரசில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1700 கடந்தது. இதேவேளை சிகிச்சைகள், தடுப்பு மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் தொடர்பான ஆய்வுகள் இதுவரை இல்லாத வேகத்தில் முன்னேறி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி அரிதான புண்டிபோக்கியோ வகை எபோலா வைரஸ் காரணமாக மே 15 அன்று நோய் பரவல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து பதிவான 3802 நோயாளிகளில் 1707 பேர் உயிரிழந்துள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் கிழக்கு பிராந்தியத்தில் இன்று கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஃபுஜைரா, ராசல் கைமா உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது. அமீரகத்தில் இன்று அதிகபட்சமாக லீவாவில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 46 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் கோயினில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 43 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: பொண்ணையும் போய்படி காட்டட்டா.
1: எதுல இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த அட்வைஸ்ல இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் எத்தனை ஃப்ரீ அட்வைஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்கல்ல, நான் உட்பட. பட் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நான் வந்திருக்கேன். வெல்கம் பேக், செகண்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கனெக்ட், அண்ட் யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எடுத்ததுமே புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கு ரங்கோலா ரங்கோலா ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்கேன். கஜினியிலேருந்து சன் மியூசிக்கில் வந்து போர் அடித்தா அந்த பாட்டு போடுவாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த பாட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அப்போலாம் வந்து சும்மா சாதாரணமாக ஏதோ படத்தில் வந்து கடைசியாக வர்ற ஒன்று ரெண்டு பாட்டை கூட பெரிய பெரிய சிங்கர்லாம் தான் பாடுவாங்க. சங்கர் மகாதேவன் பாடிருப்பார் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த பாட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கான்சர்ட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். லைட்டாக மைக்கேல் ஜாக்சனோட இந்த தே டோன்ட் ரியலி கேர் அபவுட் அஸ்ன்ற அந்த பாட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். மாறோ மாறோ அப்படி ஒரு பாட்டு உங்களுக்காக வருது. இப்படி ரெண்டு பாட்டு பேக் டு பேக் அலை நான் இருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? அட்வைஸ் யார் வேணால் தரலாம், ஆனால் அட்வைஸை கேட்டுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், கொடுக்கறது ரொம்ப ஈஸி. அதனாலேயே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை சுற்றி ஏதாவது ஒரு அட்வைஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒரு சில பேருடைய அட்வைஸை வந்து கொஞ்சம் நேரம் கேட்டுக்கலாம், ஒரு சில பேரை வந்து டாலரேட் பண்ணிக்கலாம், ஒரு சில பேர் வாயை திறந்தாலே ஒரு நிமிஷருங்க இது இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக தோணும். இந்த மாதிரி எல்லாருமே தான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கி அட்வைஸ் கேட்குறவங்கள விட்டுரு, அட்வைஸ் கொடுக்குறவங்கள விட்டுருங்க. நீங்களே அட்வைஸ் கொடுப்பீங்க நிறைய பேருக்கு. இது வரைக்கும் நீங்கள் அதிகபட்ச பேருக்கு நீங்கள் கொடுத்த யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் இது. அதான் உங்களுக்கே தெரியும், இதை சொல்லும் போது நீங்கள் சொல்கிறது வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, எதுத்தாப்பில் இருக்கிறவனுக்கு எதாவது சொல்லணுமேன்றிருக்கா சொல்ல வேண்டியது. யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் நீங்கள் கொடுத்துட்ருப்பீங்களா, அது என்னது? ரெண்டாவது, உங்கள் வாயிலேருந்து அடிக்கடி நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவலைப்படாத மச்சான், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து ஒருத்தருக்கு சம்பளமே வரல, சரியா? அவருக்கு பயங்கரமான காசு பிரச்சனை, கவலைப்படாத மச்சான் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா? சரியாகாது. ஒரு வாட்டி சொல்லலாம், கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், அதே பத்து வாட்டி சொன்னால் கடுப்பாகும். சரி, இன்றைக்கி ஓப்பனாக ஃப்ரீயாக பேசணும், இன்றைக்கி என்கிட்ட உண்மையை சொல்லணும். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நீங்கள் தான் மொதல் போனி.
2: வணக்கம், பேசியிருக்கீங்க.
1: நல்லா இருக்கேன். நீங்கள் யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்கள்.
2: போட்டு போன் நோண்டிக்கிட்டே இருக்க, கண்ணு வம்பா போயிருண்டா, மூளை மங்கி போயிருண்டா, தூங்குடா, ஏன்டா தூங்காம இருக்க
1: அப்படின்னு
2: அவனே டென்ஷன் ஏறும் அவனுக்கு.
1: நீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்க?
2: நான் தூங்குறது மினிமம் ஒரு 11:00, 11:30க்கு நான் தூங்குவேன்.
1: அவரு சரி, அவரு அவரை தூங்க சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி நீங்க தூங்கிடுறீங்க.
2: ஆமா.
1: ஆனா எத்தனை வருஷமா சொல்றீங்க, அவர் எத்தனை வருஷமா அதே பண்ணிட்டு இருக்காரு?
2: அவரு அவனா வந்துட்டு ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு இப்ப வெறுத்து போச்சு, இப்ப அது சொல்றது நிறுத்துற மாதிரி இருக்கா? நான் அப்பப்ப சொல்லதான் செய்வேன், அதுக்கு நிறுத்திட்டேன்னு சொல்ல முடியாது. இப்ப 2 டேஸுக்கு இருக்க, 3 டேஸுக்கு இருக்க, நமக்கு ஒரு மாதிரியா போர் அடிக்க ஆரம்பிச்சோம்.
1: நான் நிறுத்த மாட்டேன், நான் சொல்லிட்டே தான் இருப்பேன்றீங்க.
2: அவ எப்ப நிறுத்தானோ அப்படிதான் நானும் நிறுத்துவோம்.
1: அநியாயம் பண்றீங்க, அவருதான் கேட்கலாம் தெரியுதுல, விட வேண்டிதானே அப்புறம்.
2: இல்ல ப்ரோ, நமக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும்ல ப்ரோ, நமக்கு அதான் ரூம்ல இல்ல, நமக்கு ஒரு டைம் வரையினா நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அதுவே நமக்கு ஒரு மாதிரியா போர் அடிக்க ஆரம்பிச்சிரும்.
1: உங்களுக்கு
2: நமக்கு அந்த டைம் பாஸ், நம்ம டைம் பண்ணனும்னா என்ன பண்ணனும் அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு சிந்தனை வந்தா வரும், மாப்பிள போன் பண்ணிட்டு இருக்கா, வா இவன் கிட்ட போவோம் அப்படின்ட்டு.
1: இப்ப டக்குனு ஒரு நாள், சரியா, நீங்க 11 மணிக்கு தூங்குறீங்க, அவர் 10:30 மணிக்கே போன் எடுத்து வச்சிடுறாரு, சரியா? உங்க அட்வைஸ் அவரு கேட்டார்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க?
2: அடுத்த அட்வைஸ் என்னது மாறலாம்னு சொல்லி யோசிக்கிறேன் அவகிட்ட.
1: அப்படிங்கிறீங்க இல்லையா?
2: காசை வீணா செலவு பண்ண கூடாதுங்கிறது, அது இன்னும் அவன் எதுவும் பேசிக்கலாம். சரி ஓகே, நமக்கு டைம் வர சொல்ல பேசிக்கலாம் அப்படின்ட்டு அதை வெயிட் பண்ணி வச்சிருக்கு.
1: அதாவது இது இது சரியாயிடுச்சுன்னா அது
2: சரியாயிடுச்சு.
1: ஐயோ, இது என்ன நான் ஸ்டாப்பா போகும் புள்ளி? ஓகே, ஆனா பிராங்கா சொல்லிருக்கீங்க, தேங்க்யூ. உங்க பேர் என்ன? ஆகாஷ். ஓகே, தேங்க்யூ ஆகாஷ். ஓகே, அந்த ரூம்மேட் பேரு? ஐயோ எஸ்டாரு போன. ஐயோ சரி ஓகே பரவாயில்ல. அதான் அட்வைஸ் வந்து எனக்குமே நிற்காது சரியா, அது ஏதாவது இங்கிருந்து அங்கே அங்கேருந்து அங்கேன்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆகாஷ் தான் இப்போ வந்து கரெக்டாக கடையை திறந்து வச்சிருக்கார். நீங்கள் யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் கொடுப்பீங்களே, நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்லேயே இது யூஸ்லெஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் சரியா, ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வாய்க்கு ரெஸ்ட் கொடுக்காமல் அது கொடுக்குறீங்க, அது ஒன்று. அது என்ன? அதுக்கப்புறம் ஆமாம், இதுதான் பிரதானமான கேள்வி. டுடே வில் டாக் அபவுட் இட், பட் யூ ஆல்சோ யூ நோ தோஸ் டூ சாங்ஸ் தட்ஸ் கம்மிங் பேக் டு பேக். கேட்டு முடிங்க, ஐ வில் பி பேக். அண்ட் பை த வே, பீயிங் பிராவோன்ற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போட்டிங்கன்னா இப்போ ஒரு ரீல் ஒன்று போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே, back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்பு அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Home Screen Entertainment. Associate partner SimplySouth.tv.
4: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
0: Alansari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alansari Exchange வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்.
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, அதாவது இப்போ அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சரியா? ஃப்ரீ அட்வைஸ் வந்து யார் வேணால் கொடுக்கலாம், எல்லா சுச்சுவேஷன்லையும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது 10% பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிறது யோசிச்சு அட்வைஸ் கொடுத்துருக்கீங்களா? நானே யோசிச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு சொல்கிறோம், ஆனால் 10% பிரயோஜனம் கிடையாது. யாராவது பயங்கர ஃபீல் பண்ணி ரொம்ப கவலைப்பட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பான், மச்சான் கவலைப்படாதரா எல்லாம் சரியாயிடும் அப்படி. ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல, 10 வாட்டி அதே சொல்கிறது, 10 வாட்டி சொன்னால் சரியாயிடுமா என்னத்தை? அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு அது என்ன, ஆனஸ்ட்டாக நீங்களே ஒத்துக்குங்க. வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறது? நல்லா என்ன, ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணி.
1: என்ன
0: நீங்க ஏதோ அட்வைஸ் பண்ணி பூச்சாண்டி கணக்கா உங்களை வந்து பார்த்து ஓடுறோம், ஏன் என்ன சொல்லுவீங்க அப்படி?
1: பகல் 12 மணிக்கு கிணத்துல போய் எட்டி பார்த்தோம்னா பேய் வந்துடும் சொல்லுவாங்க.
0: அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் பசங்களுக்கு அதனால பார்த்தா பசங்க தெரிச்சு ஓடுவாங்க ஐயோ கண்ணு சைமத்துட்டாரு.
1: நம்ம விஷ கூட சொல்லுவார்ல, இவனுக்கு வந்து ஒரு புழு பூச்சி கூட்டுன்னு சொல்லுவாங்களா, புழுன்னு என்னது பூச்சி என்னதுன்னு கேப்பாங்க. புழுனா வந்துட்டு புழுனா பையன் கால சுத்தி வருவான், பூச்சினா பொண்ணு பறந்து ஓடிட்டு வரும். இதுக்குதாண்டா புழு பூச்சின்னு சொல்லுவாங்க.
0: எங்கிருந்து இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? நீங்களா சொல்றதா இல்ல கேட்டுட்டு வந்து சொல்றதா?
1: இல்ல இல்ல தெரியும், இதுதான் அர்த்தம்.
0: இந்த புழுப்பூச்சி மேட்டெல்லாம் கேட்டதில்ல நான் வரைக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி சொல்லியிருக்கீங்க சின்ன பசங்களுக்கு, அதனால தான் அவங்களுக்கு தெரிச்சு ஓடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பசங்களெல்லாம் வந்து ஒரு ரூமில் அடைச்சிருங்க, சரியா? அவனுங்க சேரில் கட்டி போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், சரியா? ஐயோ ஆ கடவுளே கடவுளே, அவரே சொல்கிறாரு நான் நடந்து வந்தாலே தெரிச்சு ஓடுறானுங்க பசங்க, ஏன்னே எனக்கு தெரியல அப்படி. அப்போ சரி ஓகே, சொல்ல வந்த விஷயத்தையே நான் வந்து விட்டுருப்பேன். நேரம் கோல்ட் ரஷ் 2.0 அப்படின்னு ஒன்று நடக்குது, அயன் கோல்டு வாலெட் அவங்க தான் நடத்துகிறாங்க, நம்ம தான் வந்து நடத்தி தரோம். 89.4 தமிழகம். நீங்கள் வந்து அயன் கோல்டு வாலெட் மூலமாக இப்போ எஃப்எம்ல இப்போ நான் சொல்கிறத கேட்டு அயன் கோல்டு வாலெட் மூலமாக நீங்கள் கோல்டு காயின்ஸ் வின் பண்ண முடியும். வெரி சிம்பிள், அந்த அயன் கோல்டு வாலெட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், ஆண்ட்ராய்டா ஐஃபோனோ. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி மேலே வந்து தமிழ் எஃப்எம் அப்படின்னு ஒரு ரெஃபரல் கோடில் தமிழ் எஃப்எம்னு கொடுத்துருங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 050-252-8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க, அவ்வளோதான். 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்கள் உங்கள் சேவிங்ஸை கோல்டு பாராவோ காயினாவோ ஜுவல்லரி இல்லாட்டினா கேஷாக கூட நீங்கள் இவங்கிட்டிருந்து டிஜிட்டல் கோல்டாக வாங்கினதுக்கப்புறமா இந்த முறையில் நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகே, அயன் கோல்டு வாலெட், தே ஹாவ் தியர் ஓன் ஃபிசிக்கல் ஸ்டோர் இன் கோல்டு சூக், 32 வருஷம் ஆஃப் லெகசி தே ஹாவ். ஓகே, எனிவேஸ் 90s நாட்டோரில் பாட்டு வருது கேட்டு முடியுங்க, வரேன் திருப்பி வரேன். நான் ப்ராபோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இன்னும் எத்தனை பேர் யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறீங்களோ.
2: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 054-767-3111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
3: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
4: We'll be back after a short commercial break.
5: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
6: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
5: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
3: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: There is no place like home. There's no home like that.
1: For registrations call 056-357-9474.
7: You are back.
8: பாடல்கள் பாடும்போது நம்மளுடைய ஓன் லிரிக்ஸை கலந்து பாடும்போது நமக்குள்ள அப்போ ஒரு மன நிம்மதி ஒன்று கிடைக்கும் பாருங்க. மன நிறைவாக வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஆனால் அதெல்லாம் வெளியில் சொல்லிட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சிரிக்கிற அது திடீர் அது திடீர்ன்று வரும். சரி ஓகேங்கவா. பிரியா இஸ் ஹியர். எங்கள் ஆஃபீஸில் வந்து பிரியாக்கும் கிருஷ்ணிக்கும் ஒரு 6 மணிக்கு மேலே எப்படா நேரத்தை ஓட்டுறதுன்னே தெரியாது. இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றிக்கிட்டு என் ஷோவில் வந்து என் வேலையை கிடைக்கும்.
9: நீங்கள் ஸ்டூடியோவில் உட்காந்து நேரத்தை ஓட்டுறீங்க, நாங்கள் பக்கத்தில் உட்காந்து நேரத்தை ஓட்டுறோம்.
8: இங்கே உட்காந்து நேரத்தை ஓட்டணும். சரி, இன்னைக்கு என்ன கேட்க ஆரம்பிச்சேன்னா, இது வரைக்கும் நம்ம அட்வைஸ் நம்ம நிறைய பேருக்கு கொடுப்போம், ஃப்ரீ அட்வைஸ் நிறைய பேருக்கு கொடுப்போம். நீ கொடுக்கறதுல யூஸ்லெஸ்ஸான ஒரு அட்வைஸ்னா என்ன? அது உனக்கே வந்து சொன்னதுக்கப்புறம் எப்படியே எல்லாம் சொன்னால் பெருசாக யூஸ் இருக்க போகிறது
9: இல்லை. அதை என்கிட்ட தான் நீ கேட்பியாடா?
8: சொல் போல்.
9: இல்லை, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு
8: ஒருத்தர் என்ன தெரியுமா சொன்னார் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரியா, ஃபோன் பண்ணார், தம்பி என் தெருவுலாம் பசங்க சின்ன பசங்க நான் பார்த்தா திருச்சி ஓடுவானுங்க. நான் என்னென்னா வந்து அவன் கூப்பிட்டு உட்கார வச்சு 12 மணி சும்மா இருக்கிற பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நைட் மதியானம் 12 மணிக்கு ஏன் தெரியுமா நீ கிணத்த எட்டி பார்க்கக்கூடாது, அப்போ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், அதனால தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாராம்.
9: ஐயோ
8: பசங்க அவர் வந்தாலும் ஏ அவர் அப்படி வரான் இப்படி தெரிச்சு ஓடிடுவாங்களாம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது
9: டு பி ஆனஸ்ட் என்ன தெரியுமா, இப்போ முன்னாடிலாம் நம்மளே வந்து நம்ம அப்பாவோட ஃப்ரெண்ட் அங்கிள் யாராவது நம்ம கிட்ட வந்து பேசினாங்களோ யூ விரா அப்படின்ட்டு ஓடிடுவோம். சொந்தக்காரங்களா வந்தாலும் இப்போ என்னடா இப்போ நமக்கே ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு, யாராவது நம்ம கிட்ட வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா, மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களான்ற மைண்ட் செட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்ல, சோசியல் மீடியாலாம் நிறைய பேர் அப்படிதான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா. பேசுங்க, யாராவது என் கிட்ட பேசுங்க. இப்ப பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க.
8: மொக்கையான அட்வைஸ் என்னன்னு கேட்டா டாபிக் மாத்தி விட்டுருக்காங்க. பாட்டுல
9: நான் அட்வைஸ் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் பிரேவ், சீரியஸ்லி. எந்த ஒரு பயணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு மனசு வந்து புண்படும். அந்த மாதிரிதான்
8: இல்ல, ஆனா ஜென்ரலா மொக்கையா தான் சொல்லது இருக்கும். இப்ப நான் என்ன அப்படின்னா எனக்கு என்ன தோணுனா, நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நான் அதிகபட்சமா என் வாயிலிருந்து வரதே வந்து ஃபீல் பண்ணாத, ஃப்ரீயா விடு. ஆனா நான் சொல்றதுக்கும் அந்த பிரச்சனைக்கும் 10 பைசா பிரயோஜனம் இருக்காது.
9: என் தம்பி தான் நல்லா என்கிட்ட
8: மாட்டுவான். என் தம்பிக்கு தான் சொல்லி சொல்லு.
9: என் தம்பி தான் கிட்ட மாட்டுவான். அவன் பாவம் போன வைக்கவும் முடியாம என்கிட்ட எஸ்கேப் ஆக முடியாம அப்படியே ஒரு மாதிரி
8: நான்
9: சொல்லுவேன், லைக் லவ் அப்படின்றத ஒரு கமிட்மெண்ட்டா நீ வந்து பண்ற அப்படின்னா கல்யாணம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து நீ போகணும். ஒரு எல்ஸ் வந்து நீ லவ் பண்ண கூடாது சும்மா ஜஸ்ட் லைக் தட்னா. நீ எந்த பொண்ணு கிட்டயும் அது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு நானே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என் தம்பிட்ட சொல்லுவேன்.
8: இது அட்வைஸ் இல்ல, இது வார்னிங்.
9: எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அவன் கிட்ட.
8: பரவாயில்ல, கொஞ்ச நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் எப்படி 7 o'clock வரைக்கும் பேசுவேன்.
9: என்ன
8: டாபிக் எல்லாம் 2 hours பேசியாவும். சில்லக் சாங் ஆஃப் தி இயர்ல யூ ஹேவ் எ நைஸ் சாங் கேட்டு முடியும். ஐ வில் பி பேக். யப்,
7: Chillax song of the hour.
10: Chillax song of the hour.
7: Brought to you by
1: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: போங்க
3: தங்க விலை நிலவரம் அப்படியே ஒரு தரமுக்கு நிகரான இந்திய ரூபாயின மதிப்பு 25 ரூபீஸ் 90 பைசே 25.90. ஸ்ரீலங்கன் இலங்கை ரூபாய் மதிப்பு 91 ரூபா 15 காசு. பரவாயில்லையா பரவாயில்லதானா? ஓகே, இலங்கைக்காரங்களே அப்ரூவ் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு மேலே உங்களை மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் ஃபேம்.
0: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். காவல் நிலையம் முன் கூடியுள்ள திமுகவினரை கட்டுப்படுத்த போலீசார் முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. செங்கிப்பட்டி காவல் நிலைய பகுதியில் திமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். காவல் நிலையம் முன் கூடியுள்ள திமுகவினரை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சித்து வருகின்றனர். முதலமைச்சர் ஜோசப் விஜய் திமுகவினருக்கு தக்க பாடம் எடுத்துள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். பார்ட்டி ஃபண்ட் என்று கூறியபோது திமுகவினர் பதறியதாக அவர் தெரிவித்தார். உதயநிதியை விடுவிக்கும் வரை நகர மாட்டோம் என திமுகவினர் போராடி வரும் நிலையில் ஆதவ் அர்ஜுனா இதனை தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: RSS முன்னெடுக்கும் இளைஞர்களுடனான உரையாடல்கள் ஜென்சி குரல்களால் முன்னெடுக்கப்பட்டால் அவை மேலும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று கோக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே தெரிவித்துள்ளார். RSS தலைவர் மோகன் பாகவத் வரும் 6ஆம் தேதி மும்பையில் ஜென் ஆல்பா ஜென்சி மாணவர்களை சந்திக்கவிருக்கும் நிலையில் அதை வரவேற்றுள்ள CJP தலைவர் அபிஜித் தீப்கே அதேவேளை இந்த சந்திப்பில் இளைஞர்கள் பிரதிநிதித்துவம் அவசியம் என்று கூறினார். இளைஞர்களுடனான உரையாடலை ஜென்சி குரலுடையவர்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் என்று அபிஜித் தீப்கே குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் சிறைச்சாலை நிர்வாகத்தை முடக்குவதற்கான ஒரு சதியா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றி அவர் இதனை தெரிவித்தார். இவ்வாறான சம்பவங்கள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கும் ஒரு அலை போல பரவுவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். எவ்வித சூழ்நிலை உருவெடுத்தாலும் உயிர் சேதங்களை குறைத்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத துறை நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 80% பங்களிப்பை வழங்கியுள்ளது. அதே காலகட்டத்தில் நாட்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3% வளர்ச்சி பெற்று 485 பில்லியன் திர்ஹாம்ஸாக உயர்வடைந்துள்ளது. எண்ணெய் அல்லாத துறை 4.8% வளர்ச்சி அடைந்ததன் மூலம் மொத்த பொருளாதாரத்தில் அதன் பங்கு 79.4% உயர்வடைந்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடன் இன்று அல்லது நாளைக்குள் ஓர் உடன்பாடு எட்டப்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஈரானியர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். இன்று அல்லது நாளைக்குள் நீரிணையை திறப்பதற்கும் இந்த மோதலில் இருந்து மேலும் இயல்பான நிலைக்கு நகர்வதற்கும் ஓர் உடன்பாடு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது என்று ஸ்காட் பெசன் தெரிவித்தார். ஹோர்மூஸ் நீரிணை உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக இருப்பதால் அதன் நிலைமை சர்வதேச எரிசக்தி சந்தைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டம் போர்டோ ஸ்பெயினில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமது 1வது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் பாகிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 277 ஓட்டங்களை பெற்றிருந்தது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 344 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அணி சார்பில் ஜஸ்டின் கிரீவ்ஸ் 73 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். 1வது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் பாகிஸ்தான் அணி சார்பில் அப்துல்லா ஷாஃபிக் 113 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் பாபர் அசாம் 87 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4
1: Tamar FM. Tamar FM. Namma radio, namma music. Star of the month.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: வெல்கம் பேக், தேர்ட் அவர் ஆஃப் த ஈவினிங் கடக். அண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் உன்னோட மெசேஜ் வந்துட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து டஸ்ட் ஸ்டார்ம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் அபுதாபியில் இருக்கிற கலிஃபா சிட்டியில். ஸோ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் சொன்னேன் இல்லையா, அபுதாபியில் வந்து இந்த சேஃப்டி ஹேண்ட் புக் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் கம்மிங் 7ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை இல்லாட்டி நான் நல்ல காற்று மணல் புயல் டஸ்ட் ஸ்டார்ம்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் விசிபிலிட்டிலாம் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அண்டு வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடுற அளவுக்கு மழை வருமானது தெரியாது, ஆனால் எதுக்கும் அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க தான் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யா, ஸோ ஆல் ஆஃப் யூ பி ப்ரிப்பேர்டு. ஓகே,
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: இப்போ JLT ல வந்து ஒரு செம மேட்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. JLT ல வந்து ஒரு புது எலக்ட்ரிக் ஃபீடர் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து JLT நீங்கள் போகணுன்னா நீங்கள் எங்கேருந்து போகணும், இங்கேருந்து எங்கே, இப்போ நீங்கள் கரமா புருஷுமாலிருந்து போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, நீங்கள் வந்து சோபால் ரியாலிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் கிட்டே இறங்கணும். ஒன்று ரெண்டு மெட்ரோ ஸ்டேஷன் தான், ஏதாவது ஒரு ஸ்டாப்பிங் மட்டும்தான் கரெக்டாக அந்த பக்கம், அதாவது கரெக்டாக JLTயுடைய ஒரு குறிப்பிட்ட கிளஸ்டர் முன்னாடி போய் இறக்கி விடுவாங்க. ஸோ இப்போ JLT அப்படின்னு பார்த்தா நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்கும், நிறைய பேருக்கு எப்படின்னா JLT ஏரியாவை ரீச் பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கோ இல்லை அவங்க தங்கியிருக்கிற வீட்டுக்கோ போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 கால் மணி நேரம் 20 நிமிஷம் நடக்க வேண்டியிருக்கும். சம்மர்லலாம் யோசிச்சு பாருங்கள், 15 நிமிஷம் நடந்து போக முடியுமா? அதுவும் காலங்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு JLTயில் இறங்கி ரோட்டில் அப்படியே வெயிலில் நடந்து போனால் எப்படி இருக்கும், மூடே போயிடும். ஸோ இப்போ அதுக்காகவே அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வேண்டிய 15 மினிட்ஸ்க்கு அப்போ வெறும் 3 திரம்ஸில் வந்து நீங்கள் போக வேண்டிய இடத்துல உங்களை இறக்கி விடுறதுக்கு வேண்டி இந்த புது பஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் யூ கேன் ஃப்ரீக்வெண்ட்லி சி திஸ் பஸ் ரோமிங் அரவுண்ட் JLT ஏரியா. ஸோ அதனால் நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் முன்னாடி, ஐ மீன் JLTயுடைய ப்ராப்பர் மெட்ரோ, அந்த சோபா ரியாலிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி பார்க் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அது ஒரு ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்குமா? ஸோ அதனால் யாரெல்லாம் இறங்கி நடந்து போகிற பிரச்சனையில் இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ்டு. ஆனால் August 1ஆம் தேதியிலிருந்தான் அந்த பஸ் வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூ மைட் சி த பஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி இங்கே இப்போ இருந்து. எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேர் அந்த பஸ்ஸில் போனீங்க?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: அடாடாடாடா, நல்ல மழை வர்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. ஆஃபீஸ்க்குள்ள இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வெளிச்சம்லாம் அப்படியே டல்லாகி, யூஸ்வலாக வந்து 7:20 தான் இது வெளிச்சம்லாம் இறங்கும், இருட்டாகும். ஆனால் இப்போ வந்து 6:30 இன்றைக்கி அப்படி இருக்குங்கிறதுனால அப்படியே டெம்பரரியாக லைட்டாக வின்டர் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. கொஞ்சம் மழை வந்தால் நல்லா தான் இருக்கும், பட் ஸ்டில் வி வில் ப்ளே அ மழை சாங். நம்மளே மழை வந்த மாதிரி நினச்சிப்போம். இப்போ எல்லாம் என்ன, நீ என்ன ஓப்பன்லேயே சுற்றிட்டு இருக்க போகிறீங்க, எப்படி பண்ணணும், எங்கேயாவது நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை கார்லேயே தான் இருப்பீங்க, ஏசி போட்டு சில்லுன்னு தான் வச்சுருப்பீங்க, வெளியிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருட்டடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ மழை வர மாதிரி, மழை வர போகிற மாதிரி நம்ம மனசு வந்து அதுக்கு தயாராகிடுச்சு. சப்கான்ஷியஸ்லி வந்து மழை வருதோ இல்லையோ, மழை வந்துருங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வாரம் ஓடிடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இப்போ மழை பாட்டு 1-2 போட்டால் கொஞ்சம் செட்டாகவும் தோணுது எனக்கு. அதனால் என்ன பாட்டு போடலாம், ஃபஸ்ட்டு வந்து மழை வரும் அறிகுறி அது போடுவோம் வெப்பம்லேருந்து. அதுக்கப்புறம் வேறு என்ன போடலாம், நெஞ்சில் மாமழை போடுவோமா? ரொம்ப நாள் ஆச்சுல அந்த பாட்டு கேட்டு. உதயநிதி அவர் நடித்த படம், ஹரிச்சரன் பாடியிருப்பார், அண்ட் சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு, அண்ட் ஜாலியாக இருக்கும். இந்த நிமிர் வந்து உதயநிதி நடித்த படம் தானே, அப்புறம் நல்லாயிருக்கும் இந்த பாட்டு, சூப்பராக இருக்கும், நீங்கள் கேட்டு முடியுங்க. ஸோ வெப்பம் வந்து இவர் நம்ம நானியும், அதுக்கப்புறம் நான் எந்த மீனிங்லையும் சொல்லலாம், சிரிக்காத பின்னாடி உட்காந்துட்டு எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும், சும்மா பின்னாடி உட்காந்து ஏதாவது சரி. வெப்பம் வந்து நானி, அதுக்கப்புறம் அவங்க பேர் என்ன, சுருட்டு சுருட்டியாக முடியிருக்குமே, கோலியார் அவங்க பேர் என்ன, ஐயோ டக்குனு வர மாட்டேங்குது, ஏதோ மேனன்னு உரிமை அவங்க பேர், நித்யா மேனன் படம், உனக்கு நித்யா மேனன்னு தெரியாது அப்படி தானே. பாட்டு கேளுங்க. நம்பராவோ யுவர் லிசனிங் 89.4 தமிழ் எஃப்எம். இந்த 6-7 ஃபுல்லாகவே மழை பாட்டு தான் வரப்போகுது. ஓகே,
2: back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddie.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சென்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store, App Store ல AIM Gold Wallet app டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
0: AIM Gold Wallet ல as low as 1 dirham ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி. AIM Gold Wallet.
1: Alan Sari Exchange வழியா ட்ரான்ஸாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு ட்ரான்ஸாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.

0: 9 காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: You are back. ஐயோ, இந்த மாசம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது தெரியுமா? ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, 14th சரிங்க, எங்கே அந்த டேட், எங்கள் டேட்டு? ஆமாம், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சூர்யாவோட படம் ரிலீஸ் ஆகுது. சூர்யா, மமிதா, பைஜு அவங்களாம் நடித்து நல்ல ஒரு படம், நல்ல ஒரு படமாக இருக்க போகுது. ஜிவி பிரகாஷ்குமாரோடைய இசையில் படம். விஷ்ணுநாதன் சன்ஸ், இட் இஸ் ரிலீஸிங் வேர்ல்டு வைட் நெக்ஸ்ட் வீக் 14th. படம் இஸ் டிஸ்ட்ரிபியூட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம் ஆல் ஓவர் தி யூஏஇ அண்ட் எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம்ல எல்லா ஷோஸும் கேளுங்க. அதில் வந்து ஒரு ஒரு ஷோவில் திடீர்னு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, டிக்கெட் கொடுப்போம் உங்களுக்காக. இன்றைக்கி எந்த ஷோவில் கான்டெஸ்ட் இருக்கேன்? இன்றைக்கி இல்லை, நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்கள், நாளைக்கு ஏன் ஷோ கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஆப்வியஸ்லி தினம் நீங்கள் கேட்பீங்க. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது வேறு ஏதாவது வேலை இருக்குது, ஐயோ இருந்தாலும் டிக்கெட் கிடைக்கணுமே அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். சரியா? ஓகே, வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து இந்த அட்வைஸ் பண்ணுறத பற்றி பேச ஆரம்பித்தோம். ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த அட்வைஸ் பண்ணுற அந்த மென்டாலிட்டியே நமக்கு ஏன் வருதுன்னா, சரி நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஏதோ நம்ம பேச கேட்டு கொஞ்சம் திருந்தினா அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமேங்கிறது தான் ஒரு அடிப்படையான தாட்டு. ஓகே, அட்வைஸ் கொடுக்கும்போது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒருத்தன் பிரச்சனையை சொன்னாலே ஏதோ நம்ம சொன்னதுமே அவன் கேட்டு நம்ம சொல் பேச்சு கேட்டு அவன் திருந்துற மாதிரியும், அதே நேரம் நம்மளும் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அடுத்தவங்களை திருத்துற மாதிரி இருக்குதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் சில நேரம். சரி, ஓகே, இதுவும் ஒரு ஓரம். ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம கொடுக்குற யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் இருக்கும்ல. ஆமாம், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இது ஒரு வாட்டி சொன்னால் ஓகே, ஒரு 1000 சொல்லுவாங்க சில பேர். அப்படிலாம் 1000 சொல்கிறத விட அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் ஆக்சுவலாக அந்த பிரச்சனை சரியாகும். கரெக்டாக கிவன் அன் எக்ஸாம்பிள், ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசுக்கே தெரியும் நம்ம ஏதோ சும்மா தானே சொல்ல போகிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் என்ன? வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஆகுது.
2: ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
2: என்ன ப்ரோ, நான் ட்ரை பண்றப்பலாம் உங்களுக்கு லைன் கிடைச்சிருது.
1: இனிமே கிடைக்காது. உங்க பேர் சொல்லுங்க.
2: Again வித்யா ஹியர்.
1: வித்யா மேடம், ஓகே, இருங்க ஒரு நிமிஷம்.
2: நான் சேரணும் தெரியும் ஜி, நான் வந்து ரொம்ப அன்லக்கின்னு ஃபீல் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் இப்போ ரீசன்ட் டேஸ் ஐ அம் ஃபீல் சோ லக்கி பிகாஸ் நான் ட்ரை பண்றப்பலாம் லைன் கிடைக்கறனால என்ன மேல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிக்குது.
1: மேடம் அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, இந்த அம்மா நம்பர் நோட் பண்ணுவீங்க, நாளில இருந்து லைன் கொடுத்துறாத நீ. ஆ சொல்லுங்க மேடம்.
2: என்ன
1: அனுபவிக்கிறது நீங்க பி பாசிட்டிவ்னு சொன்னா உடனே எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க
2: நீங்க. பட் ஆக்சுவலி ஜி, நான் வந்து ஆக்சுவலி இட்ஸ் தி வேர்ட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் மை ஃாதர். பட் ஐ டோன்ட் நோ, நான் அவர் சொல்றப்பெல்லாம் வந்து நான் அப்போ வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்குவேன். பட் சம் டைம்ஸ் when அது நாம நினைக்கிறப்போ இட் ஹேப்பன்ஸ். ஐ ஹேப்பன் இன் மை லைஃப், ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதுக்கப்புறம் அதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் எல்லாத்துக்கும் சொல்றது. சோ ஒன் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ, ஐ டோன்ட் நோ, இட் வில் கிவ் மேக் பீப்பிள் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் டைம் என் ஃபேமிலி இங்க கொண்டு வரப்போ ஐ ஃபேஸ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஸ்டக்கிள், விசால நியூ ரெகுலேஷன்ஸ்.
1: உங்களுக்கு நீங்களே பி பாசிட்டிவ்னு சொல்லிட்டீங்க.
2: ஆமா, பட் ஆனா எனக்கு அப்ப தெரியல அது ஏன் எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆச்சு, கடுப்பாச்சு, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. பட் யூ ஓன்ட் பிலீவ் மீ, எங்க அப்பா இறந்தப்போ என் ஹஸ்பண்ட் அங்க இருந்தனால மட்டும்தான் வி குட் ஏபிள் டு மேனேஜ். நான் அங்கிருந்து வரதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் அங்கிருந்து எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது.
1: இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க பி பாசிட்டிவ்னு சொன்னீங்க.
2: அது வந்து அந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இஸ் லைஃப், இட் இஸ் ஃபார் பாசிட்டிவ், சம்திங் இஸ் பெட்டர் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் ஃபியூச்சர். So that I strongly believe in, I insist everyone. But ஆனா கேக்குறது கஷ்டமா இருக்கும், பட் ஆனா அதை அவங்க பிலீவ் பண்ணாங்கன்னா for sure it will happen. This is my words actually. I don't know எவ்வளவு பேருக்கு இது நடந்திருக்குன்னு, பட் சம் பீப்பிள் வென் ஐ செட் திஸ் they comment me like that. Yes, Vidya, நீ சொன்னது work out ஆயிருக்கு. I'll try to be positive. So, இதுதான் வந்து mostly சொல்லியிருக்காங்க. So, I, from that moment, I strongly believe in
1: okay. it. Vidya madam, I'll also be, I'll also try to be more positive. Okay? Thank you. Thank you, madam. Actually, be positive-ங்கிறது எல்லாருமே சொல்றது தான். ஆனால் நிறைய பேர்கிட்ட இருந்து அது கேட்டுக்கிட்டதுனால நம்ம வந்து ஒரு வார்த்தையாக இப்படி கேட்டு இப்படி விட்டுறோம். யா, இட் சர்டன் வேர்ட்ஸ் இட் ஹேஸ் சர்டன் எஃபெக்ட். ஒரு சில வார்த்தைகள் வந்து அதுக்குண்டான ஒரு ஒரு தாக்கம்ங்கிறது இருக்க தான் செய்யுது. அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி தான் நம்புவுமே, நானும் சொல்கிறேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பி பாசிட்டிவ். சரியா, ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஹவர்ல நல்ல ஒரு பாட்டு வருது, கேட்டு முடியுங்க. ஐ வில் பி பேக். திஸ் இஸ் பிராவோ, யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 Tamil FM and in the show பேர் என்ன?
3: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.

0: ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
1: There is no place like home. There's no home like that.
2: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
0: For registrations call 056-357-9474.
3: We'll be back after a short commercial break.
4: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
0: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் by Altavasul Group of Companies.
5: You are back. The Evening Karak. The Evening Karak. Traffic la maatna unna time pass panna vekkatta. Gada gada inda chayanu kulichu onnay vai panni kaatta. The Evening Karak.
6: Kaila pottu nirtha paila. நீ நினைக்கிறது நான் இல்லை, இந்தா பாங்க வாயில்ல. ஆ ஆ, பாட்டு கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சுல. சரி ஓகே, எனிவேஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மேட்ரு தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், சரியா? அதாவது ஒரு சில அட்வைஸ் வந்து எப்படின்னா, கொடுக்கறதுக்கு ஜாலியாக இருக்கும், நமக்கு இனிக்கும், நமக்கு அப்படியே ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இனிக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குறோம், ஆனால் வாங்குறவன் காதில் வந்து எப்படின்னா கடப்பாறை வச்சு குத்துற மாதிரி இருக்கும் சில நேரம், இல்லை பல நேரங்கள் அப்படி தான் இருக்கும். அதனால் ஒரு சில பேர்கிட்ட மாட்டினாவே இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லாமையே அப்படியே என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனைனாலும் இப்போ ஓன்ட்ட மட்டும் நான் சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா வந்து அந்த பிரச்சனையோட நீ கொடுக்குற அட்வைஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு ஓடுவாங்க. அந்த மாதிரி முக்கால்வாசி நேரம் நீங்கள் கொடுக்குற யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் உங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்கிறதுனால 10 paisa பிரயோஜனம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்லுவோமே, ஏன்னா அதான் நான் சொல்லிட்டேனே, கொடுக்குற அட்வைஸ் கொடுக்குறதும் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இனிக்கும் அப்படியே. நல்லா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? பயாஸ்க்கு வந்து என்ன இந்த மாதிரி?
7: நான் டோன்ட் ஸ்மோக் சொல்லுவேன், ஆனா ஸ்மோக் பண்ணாம இருக்கவே மாட்டேன்.
6: டோன்ட் ஸ்மோக், அவ்வளவுதான் சொல்லுவீங்களா, வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா?
7: அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்டுவேன்.
6: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆக்சுவலி அந்த ஒருத்தரா நாலு பேரா?
7: சிகரெட்
6: பாக்கெட்ஸ் வாங்கும் போது அந்த லங் அந்த கேன்சர் இருக்கிற மாதிரி அது ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அதுவே வந்து இந்த டப்பா வாங்காமல் இருக்கணும்னு இருக்காது தான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதில் பிளாக் கலர் டேப் போட்டு சுற்றி அதுக்கப்புறம் அதில் தம்பு வச்சு அடிக்கிறாங்க.
7: இப்போ முன்னாடி பிராண்ட் மட்டும் அடிப்பான், இப்போ லோக்கல்லே அடிக்கிறான்
6: லோக்கல். அதாவது மேட்ரு என்னன்னா, சயின்டிஃபிக்லி நான் சயின்டிஃபிக் மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணாதன்றதுக்காக ஒரு சில விஷயம் சொல்லுவீங்களே, அது வந்து அவங்கள டென்ஷன் ஆக்கி ஐயோ இந்த டென்ஷன் போகிறதுக்கு ஒரு தம் அடிக்கலாமே அப்படிங்கிற லெவலுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுறோம். ஸோ நீங்கள் வந்து விட்டுருங்க, சிலதெல்லாம் வந்து அவங்களா பட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உண்டு, சரியா? ஓகே, லெட் இஸ் கோ. இப்போ எத்தனை வருஷம் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க தம் அடிக்காதுன்ட்டு?
7: போன வருஷம்
6: உங்க இன்டென்ஷன் கரெக்ட். உங்க இன்டென்ஷன் கரெக்ட், ஆனா மெத்தட் வந்து ரொம்ப பழைய காலத்து எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கா இருக்கு. வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஸ்மோக்கை நிறுத்திடுவார்னு
7: நினைக்கிறேன். குடிக்க மாட்டான்
6: அந்த அளவுக்கு. நீங்க அவரை சரி பண்ணிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல
8: சீனி வடி வச்சு சொல்லு
6: நல்ல ஐடியாவா? என்ன இந்த ஆள் ஏன் அட்வைஸ் கேட்டு கொலகேஸ்ல உள்ள போறியோ? சரி ஓகே, பாத்துங்க அந்த ஃப்ரெண்டை. சரியா? தேங்க்யூ பிரதர். இப்ப மெயினா இந்த ஸ்மோக் பண்ணாத, இந்த குடிக்காத, இந்த அட்வைஸ் எல்லாம் பசங்க ஏன் ஜென்ரலா கொடுப்பாங்க அப்படின்னா, இது ஒரு சீரியஸான ஒரு லெவலுக்கு போய் ஹெல்த் இஷ்யூ வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ரீச் அவுட் பண்றது ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். ஸோ முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதோ, இல்லாட்டினா ஒரு மருந்து வாங்குறதுக்காக நாலு டாக்டரை பார்க்குறதுக்காக கூட ஹெல்ப்புக்கு நிற்கிறதோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இதே நாளைக்கு என்கிட்ட தான் தான் வருவேன். இந்த சிச்சுவேஷனே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ சாம நீ ஸ்மோக் பண்ணுறதையும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அளவாக வச்சுக்கோ, ஆர் பண்ணாதேன்னு சொல்கிறது இட்ஸ் அ வெரி குட் அட்வைஸ் ஐ வுட் சே. இட்ஸ் நாட் யூஸ்லெஸ் பட் அது கேட்குறவங்க திருந்தாமல் இருக்கும்போது யூ கான் டூ எனி திங். கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் ஒரு நல்ல பாட்டு வருது. ஆனால் இப்போ ஸ்மோக் பண்ணுறவங்க எத்தனை பேர் ட்ரிகர் ஆகி ஒரு தம் எடுத்து பற்ற வச்சிட்டிங்கன்னு எனக்கு தெரில. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது.
9: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas. The world

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation.

0: அவளுக்கு இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: சரி, மனசை தொட்ட மெட்டு இங்கே உங்கள் மனசை வந்து இப்போ என்ன மெட்டு தொடணுமோ அதை ஃபோன் அடித்து என்கிட்ட கேளுங்க. சரியா, அவ்வளோதான், டாபிக் முடிஞ்சு போச்சு. அதனால் ஃபோன் அடித்து என்கிட்ட கேளுங்க. நான் யார்கிட்ட நான் கொடுக்குற யூஸ்லெஸ்ஸான அட்வைஸ் என்ன அப்படின்னா, நான் சொல்லிட்டேனே கொஞ்சம் நேரத்துக்கு படி நான் சொன்னல ஆக்சுவலி. ஆமாம், சொல்லி முடிச்சதுனால ப்ளஸ் வந்து இந்த டாப்பிக்கை தேவையான அளவுக்கு அலசிட்டதுனால அதை அப்படியே காப்ரூட்டாக கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக பாட்டை கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆ, யார் பேசுறீங்க?
1: பாட்டு போடுவீங்களா?
0: பாட்டு போடுவேன், கேளுங்க. இது போதை நேரம். அதுவா? அது என்ன ஓஹோ தானே அந்த பாட்டு?
1: புரியல.
0: தங்க மகன் தானே சொல்றீங்க? இது போதை நேரம், எதுவும் பேசாத அதுவானா அந்த படத்தை சொல்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நீங்க பேசுறது கார் ஆடியோல இருந்து பேசுறீங்க, ரொம்ப கம்மியா கேக்குது ஆக்சுவலி. பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் வரி, நீ கேட்ட பாட்டு உங்களுக்காக வரும். உங்கள் பேர் ஜானி தானே? ஓகே, எனிவேஸ் சாங் இஸ் ஆன் தி வே மிஸ்டர் ஜானி.
2: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட விவகாரத்தில் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 10 மணி நேர அலைக்கழிப்புக்கு பின்னர் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்றே விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். விசாரணை முடிந்து காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து திமுகவினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். திறந்த காரில் நின்றபடி தொண்டர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: ரயில்களில் தரமற்ற உணவு விநியோகம் மற்றும் சுகாதாரமற்ற சமையல் பெட்டிகள் தொடர்பாக வந்த புகார்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உணவு ஒப்பந்த நிறுவனங்களுக்கு இந்திய ரயில்வே 5.13 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்தியாவில் ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், சமையல் கூடாரங்களின் சுகாதாரம் மற்றும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பு போன்ற புகார்கள் மீது ரயில்வே நிர்வாகம் விசாரணை நடத்தி நடவடிக்கை மேற்கொண்டது. விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்ட உரிமைதாரர்கள் ஒப்பந்தங்களை ரத்து செய்தல் மற்றும் விநியோகம் செய்பவர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்தல் போன்ற கடுமையான நடவடிக்கைகளையும் ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் நகர்ப்புறங்களில் பயணிகள் போக்குவரத்து சேவைக்காக மேலும் 50 சொகுசு தாழ் மிதிப்பலகை பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தற்போது அமல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 100 சொகுசு தாழ் மிதிப்பலகை பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் முடிந்து அந்த பேருந்துகள் ஏற்கனவே நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. துபாய் ஆல்கோஸ் பகுதியில் உள்ள சொகுசு கார் காட்சியறையில் ஏற்பட்ட எரிவாயு சிலிண்டர் வெடிப்பில் உயிரிழந்தவர் கேரளத்தைச் சேர்ந்த ஒரு புகைப்பட கலைஞர் என்பது தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய 5 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவசர கால சேவை பிரிவினர் விபத்து இடம்பெற்ற பகுதியில் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காட்சியறையில் பல சொகுசு கார்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களுக்காக இன்று அது மூடப்பட்ட நிலையிலேயே இருந்தது.
2: உலகச் செய்திகள்.
4: ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இன்னும் எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என்று அவர் கூறினார். எனினும் விரைவில் ஓர் உடன்பாடு ஏற்படும் என்று நம்புவதாக மார்கோ ரூபியோ தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட்டும் முன்னதாக தெரிவித்திருந்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இங்கிலாந்து டெஸ்ட் கேப்டன் பொறுப்பு ஜோ ரூட்டுக்கு மீண்டும் சுமையாகிவிடக் கூடாது என்று பென் ஸ்டோக்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார். இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் புதிய தலைவராக ஜோ ரூட் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த முறை போல தலைவர் பொறுப்பின் அழுத்தத்தால் அவர் மீண்டும் சோர்வடையக் கூடாது என்று தனது கவலையை பென் ஸ்டோக்ஸ் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் துணைத் தலைவராக ஹாரி புரூக் ஏன் தலைவராக நியமிக்கப்படவில்லை என்பதிலும் தனக்கு குழப்பம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: வெல்கம் பேக் கட்ட கட்ட நாட்டு கட்ட அப்படிங்கிற ஒரு நொஸ்டால்ஜியாவான ஒரு பாட்டு கேட்டு திருப்பி வந்திருக்கீங்க. தெனால் தெனாலின்ற அந்த படம் பேர் வந்து ஜெமினி. ஆனால் அந்த டைம்லலாம் எப்படின்னா படம் தான் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், தியேட்டரில் போய் இப்போ ஆன்லைன் புக்கிங்லாம் அப்போ கிடையாதுல்ல, அந்த தியேட்டருக்கு நேரடியாக போகணும். அதுவும் அந்த படம் அந்த ஏரியாவில், ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சியில் படம் ரிலீஸ் ஆகுது அப்படி வச்சுக்கலாமே. அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த தியேட்டரில் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட போஸ்டர் ஒட்டி அந்த தியேட்டரோட பேரை வந்து அந்த போஸ்டரில் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த படம் இந்த தியேட்டரில் தான் ஓடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் இருக்கிற தியேட்டர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தியேட்டரோட பேர் எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு. அப்போ முருகாலயா தியேட்டர் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அப்போ பார்த்தா முருகாலயா தியேட்டரோட சம்வேர் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற யாரோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டிருந்தார், நாங்கள் தான் என் பெரியப்பாவோட தான் அந்த தியேட்டரு அப்படின்னு ஜாலி. ஓகே, ஆனால் நிறைய நேரம் பாருங்கள், இப்போ எங்கெங்க இருந்தோ எப்படி இப்படியோ நம்ம கனெக்ட் ஆகிடறோம் எப்படி பார்த்தாலும் இல்லை. பட் எனிவேஸ் வெல்கம் பேக். இந்த ஜெமினி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கொஞ்சம் படம் டல்லு. அப்புறம் திடீர்னு இந்த ஓப்போடு பாட்டு பயங்கர ஹிட்டு, பாட்டு ஹிட் ஆனதுனாலேயே அந்த பாட்டை போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவங்க படத்தையும் பார்த்து படம் ஓகே அப்படி படம் நல்லா இருக்குது, படம் என்ன கதையே இல்லை. இந்த இப்போல்லாம் பெருசாக யார் இதை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய நேரத்தில் எப்படின்னா படத்தில் கதையே இல்லை அப்படின்னு வாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கதையே இல்லாமல் எப்போ ஒரு படத்தை எடுக்க முடியும்னு நம்ம கேட்கலாம். ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு கதையாக, இதை வச்சாடா படம் எடுத்திருக்கீங்கன்னு பல படம் பார்த்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஓகே, இப்போ நான் இது சொன்னதுமே நிறைய படம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமே. வரட்டும் வரட்டும்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ இப்போ யூஏஇ வந்து ஒரு 2-hour டிஜிட்டல் எஜுகேஷனல் டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் ப்ரோக்ராம், அது ஒரு ப்ரோக்ராம் இல்லை, சர்வீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி இட் எனேபிள் எலிஜிபிள் யூஏஇ இஷ்யூட் சர்டிஃபிகேட்ஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஆர் இங்கே ரிலே இங்கே கம்பெனிலையோ இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லையோ ஏதாச்சும் நீங்கள் சர்டிஃபிகேட் இங்கே ஐ மீன் யூஏஇ பேஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து வெறும் 2 hoursலே ஒர்க்கிங் ஹவர்ஸில் உங்களுக்கு ஈஸியாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் மூலமாகவும் இந்த ஸ்மார்ட் ஆப் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக வந்து அட்டஸ்டேஷன் கொடுத்து வாங்கிக்கலாமா, ஈஸி. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரீம்லைன் இந்த ப்ராசஸ் அண்ட் இந்த பேப்பர் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் எஃபிஷியன்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் மெயினாக இங்கே யூனிவர்சிட்டிஸில் இங்கே ஸ்கூல்ஸில் இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற பசங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் இந்த ரேடியோ ஜாக் இங்கே இந்த ரேடியோ வேலைக்கு நான் வர்றதுக்கு இந்தியாவிலேருந்து என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்லாம் அட்டஸ்டேஷனுக்கு டெல்லிக்கு அனுப்பி அப்புறமா வந்துச்சு. அது வர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 weeks மேலே ஆச்சு. ஸோ இந்த இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே உங்களுக்கு 2 hoursலே இந்த சர்வீஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. சூப்பர்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இப்போ வந்து ஜிடி நாயுடு அந்த படத்தோட மூவி கான்டெஸ்ட் வந்து நடக்க போகுது. நான் இந்த படத்துக்காக லோக்கி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சோ இன்ஃபேக்ட் படத்தை வந்து மாதவன் நடிச்சிருக்கார், மாதவனே டைரக்டும் பண்ணியிருக்காரு. இப்போ மாதவன் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராக்கெட்ரின்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து அவரே நடித்து டைரக்ட் பண்ணியிருந்தார். படம் சூப்பராக இருந்தது. அதில் நம்பி அப்படிங்கிறவர் நம்ம எப்படி வந்து அவருடைய பார்ட் அந்த ஐஎஸ்ஆரோட எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த படத்தில் காட்டியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து மாதவனுடைய அடுத்த டிரெக்ஷனில் அவரே நடித்து இந்த படம் வரப்போகுது. ஜிடி நாயுடு வந்து கோயம்புத்தூர்காரரு. ஸோ ஜிடி நாயுடு மியூசியம், ஜிடி மியூசியம்னு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அதுதான் கேள்வியாகவே நான் கேட்க போகிறேன். பட் மீன்வைல் இந்த படத்தில் வந்து மாதவன் நடிச்சிருக்கார், ஜெயராம் இருக்கார், அப்புறம் பிரியாமணி நடிச்சிருக்காங்க, அப்புறம் நம்ம துஷாரா விஜயன் அண்ட் சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஃபுல்லாக இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்காங்க. படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. என்ன டேட்டு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் இந்த ஜிடி கார் மியூசியம் கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது, இதுதான் கேள்வி. நீங்கள் ஜிடின்னு டைப் பண்ணி உங்கள் பேர் பதில் எல்லாத்தையும் 050-252-8940 அப்படிங்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க. ஓகே, படம் வந்து இந்த வாரம் 7 ரிலீஸ் ஆகுது அண்ட் திஸ் படம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ். ரெட்ரோலிருந்தும் காப்பான்லிருந்தும் ரெண்டு சூர்யா பாட்டு உங்களுக்கு கும்முன்னு வருது, கேட்டு முடியுங்க. ஓகே, நான் பிராவோ யோலசினி 89.4 தமிழ் எஃப்எம். ரெட்ரோவில் நீங்கள் கேட்காத ஒரு பாட்டாக இருக்கும் இது, கேட்டு முடியுங்க.
1: Back to back.
2: அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல ஃபேக்டரி தரந்துட்டே போறாரு.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
4: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
5: Distributed by Homescreen Entertainment, Associate Partner SimplySouth.tv.
6: இன்னேலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
8: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் பர் மந்த் EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
9: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
10: எனி க்ளூ? கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா அல்லூர் ஐலண்ட்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
9: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
11: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
12: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9 வரை மட்டும் தான்.
13: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
14: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new Jet or T1 கார் வின் பண்ணுங்க. வாலிட் until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.

0: யூ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் மீ டெக்ஸ்ட் மீ, அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹாவ் மை நம்பர் யூ டோன்ட் நோ மீ வெல் எனஃப் டு ஹாவ் அ ப்ராப்ளம் வித் மீ. இது என்ன சொல்கிறேன், ஏழரை மணி ஆகி போச்சு. ஜூலை மாசம் சரியான ஒரு லக்கியான ஒரு மாதம், பிகாஸ் இந்த மாதத்தோட பிகினிங்கில், ஐ மீன் போன மாதத்தோட பிகினிங்கில், ஜூலை மாதத்தோட பிகினிங்கில் வந்து ஆடிசி ரிலீஸ் ஆச்சு, கிறிஸ்டபர் நோலன் படம். அதில் அவரோட ஒய்ஃபு ஜெண்டையா நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம். அதே மாதிரி இப்போ 30ஆம் தேதி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, அதுவும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகி 4வது நாள் 1 பில்லியன் கலெக்ஷன், $1 பில்லியன் ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெறும் 3-4 நாள்லேயே அடிக்குது அப்படின்னா, நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனுக்கு, இப்போ நான் நினச்சேன் நான் தான் உலகத்தில் மிகப்பெரிய ஸ்பைடர்மேன் ஃபேன் அப்படிங்கிறது என்னோட நினப்பு, விச் இஸ் ட்ரூ. ஆனால் தமிழ்நாட்டிலையும் இதுக்கு ஈக்குவலாக நிறைய பசங்க இருக்காங்க ஸ்பைடர்மேன் ஃபேனு. இந்த வாட்டி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் இந்த ஸ்பைடர்மேன் ரிலேட்டடான ட்ரெஸ்ஸு, ஹூடி, மாஸ்கில் என்கிட்ட ஒரு மாஸ்க் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு போய் ஃபுல்லாக இது பண்ணி ஃபுல்லாக தியேட்டர்லலாம் பயங்கரமாக அலப்புறை கிடப்பிருக்காங்க பசங்க. அது மட்டும் இல்லை, இந்த போன வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே துபாய் ஃப்ரேமில் கூட ஸ்பைடர்மேனோட ஒரு ட்ரோன் ஷோ ஒன்று நடந்தது. புர்ஜ் கலீஃபாவில் வந்து படத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ஸ்பைடர்மேனுடைய அந்த ப்ரொமோஷன் வந்து அங்கே நடந்தது. அதுக்கு பெரிய லெவல் புர்ஜ் கலீஃபா ஃபுல்லாக வந்து பெருசாக ஸ்பைடர்மேன் வந்து தலைகீழ தொங்குற மாதிரிலாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸ்பைடர்மேனுடைய கெத்து அந்த மாதிரி, ஏன் நான் சொல்லியிருக்கேன்ல, என் வீட்டில் ஃபுல்லாக ஸ்பைடர்மேன் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் தான். அதுக்கப்புறம் என் பூனையோட கழுத்தில் இருக்கிற காலர் கூட ஸ்பைடர்மேனோடது தான். அப்புறம் என் காலில் ஒரு டாட்டூ இருக்குது, ஸ்பைடர்மேன் டாட்டூ. என் ஃபோனில் வால்பேப்பர் ஸ்பைடர்மேன் தான். ஸோ ஓகே, எனிவேஸ் அது ஒரு ஓரம். இப்போ இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மீ டெக்ஸ்ட் மீ, அண்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் மை நம்பர் யூ டோன்ட் நோ மீ வெல் எனஃப் டு ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மீ அப்படின்னு வந்து இந்த டாம் ஹாலண்ட் ஒரு பாட்காஸ்ட்டில் சொன்னார். எனக்கு இது அடிக்கடி எங்கேயாவது ஷேர் ஆகும், நானுமே பார்த்துருவேன். இப்போ என்னென்னா, உனக்கு என் கூட ஒரு பிரச்சனை இருக்கா, எனக்கு மெசேஜ் போடு, அது என்ன பிரச்சனைன்றதை பேசி தீர்த்துப்போம். அண்ட் அப்படி உனக்கு என் கூட பிரச்சனை இருந்து ஆனால் உங்ககிட்ட நம்பர் இல்லை அப்படின்னா, உனக்கு என்ன அவ்வளோ தெரியாது, என்ன அவ்வளோ தெரியாத உனக்கு என் கூட பிரச்சனை வச்சுக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறதான் அதுக்கான அர்த்தம். இது ஒரு பொலைட் வேர்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்மள முக்கால்வாசி பேர் தெரியாத யாரையோ நினச்சி கடுப்பாகி உட்காந்துருக்குறோம். கரெக்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய நம்மளை நாமளே பார்த்து கம்பேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டினா எங்கேயாவது ஏதாவது ஒரு நியூஸ் கேட்டு சம்மந்தப்பட்டவங்களை இங்கே உட்காந்து திட்டிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்மளுடைய பீஸை இழக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இதுக்கு இது எந்த விதத்தில் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது அட் சேம் டைம் உங்ககிட்ட யாரெல்லாம் பஞ்சாயத்து வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட உங்கள் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவலைப்படணும். அப்படி இல்லைன்னா உங்கள் நம்பர் இல்லை, எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா வந்து தே டோன்ட் நோ மச் அபவுட் யூ. ஓகே, ஸோ தே டோன்ட் நோ வெல் எனஃப் டு ஹேவ் அ ப்ராப்ளம் வித் யூ. ஓகே, எப்படி மாசா மாதிரி இப்போது ஸ்பைடர்மேன் ஆக்டர் அந்த டாம் ஹாலண்ட் வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் படத்துக்கான ப்ரமோஷன் போயிட்டுருக்கும் போது யாரோ ஒருத்தர் ஏதோ உங்கள் ஒர்க் அவுட் ரொட்டீன் என்ன, யூஸ்வலாக வந்து இந்த சூப்பர் ஹீரோவாக நடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க பார்க்குறதுக்கு பயங்கர ஜாக்டாக இருந்தே ஆகணும். நீங்கள் எல்லா சூப்பர் ஹீரோவும் எந்த சூப்பர் ஹீரோவாச்சும் கொஞ்சம் தொப்பையோடு வந்திருக்காங்களா, எந்த சூப்பர் ஹீரோவாச்சும் கொஞ்சம் அன்ஃபிட்டாக இருந்திருக்காங்களா, கிடையாது. ஏன்னா சூப்பர் ஹீரோனா சிக்ஸ் பேக்கோட மேண்டேட்ரி, சிக்ஸ் பேக்கோட ப்ராட் ஷோல்டர்ஸோடு இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் கெத்தாக இருக்கும். கரெக்டாக, ஸோ விஷுவலி ப்ளீஸிங்காகவும் இருந்தாகணும். ஸோ அது வந்து லேடிஸ் சூப்பர் ஹீரோவாக இருக்கட்டும், மென்ஸ் ஜென் சூப்பர் ஹீரோவாகட்டும் தான். ஸோ இப்போ அவர்கிட்ட போயிட்டு உங்கள் ஒர்க் அவுட் ரொட்டீன் என்ன அப்படின்னு கேட்கும்போது நிறைய ஆக்டர்ஸ் வந்து அப்படின்னா, இப்போ கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அப்படின்னு ஒருத்தருக்கு அந்த தார் நடிப்பார்ல, தாரா நடிப்பார்ல, அவருக்கெல்லாம் வந்து அவர் ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவார். அந்த மனுஷன் பண்ணுறதை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், டி என்னடா இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி. அண்ட் ப்ளஸ் ஆக்டர்ஸ்க்கு கொடுக்குற சம்பளமாகட்டும், ஆக்டர்ஸ் வந்து அவங்க உடம்ப அவங்களுடைய வெளித்தோற்றத்தை அப்படி வச்சா மட்டும்தான், தட் இஸ் தேர் பிஸ்னஸ். அண்ட் அவங்க அப்படி தான் இருந்தாகணும். கரெக்டாக எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஆக்டராவது டல்லாக இருந்து நம்ம பார்த்துருக்குமா, டாப் ஆக்டர்ஸ், ஏன்னா அதுதான் அவங்களுடைய மூலதனம். ஸோ இப்போ இவர் என்ன சொன்னார்னா, டாம் ஹாலண்ட் நீங்கள் யாராவது ஜிம் கோவாஸாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ட்ரை திஸ், எனக்கு 20 நிமிஷம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சிண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது எப்படின்னா 5 புலப், 10 புஷப், 20 ஸ்குவாட், அவ்வளோதான் முடிஞ்சுது. 5 புலப், அதுக்கப்புறம் 5 புலப், 10 புஷப்ஸ் அண்ட் 20 பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ். எங்கேயுமே வெயிட்ஸ் கிடையாது, எல்லாமே பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான். ஸோ 20 நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவேன். என்னோடய பெஸ்ட் வந்து 27 ரவுண்டு. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பசங்க ஃபுல்லாக அந்த 27 ரவுண்டை பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் 21-22 கிட்டலாம் வராங்க. இப்போ நாளைக்கு நான் போய் ஜிம்மில் அதை ட்ரை பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், 5 ரவுண்டுக்கு மேலே நாக்கு தள்ளும். ஏன்னா அந்த அந்த ஒர்க் அவுட் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இஃப் யூ ஆர் அ ஜிம் கோவர், ப்ளீஸ் கோ ட்ரை டாம் ஹாலன்ஸ் சிண்டி ஒர்க் அவுட். ஓகே, பாட்டு வருது 90s நாட் அவுட்லேருந்து. சேது படத்துலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான ஒரு அடி பாட்டு வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல யூ ஹேவ் மோனிகா. அண்ட் உங்களுக்கு டிராஃபிக் அப்டேட் ஒரு பாட்டு முடிச்சதுக்கப்புறம் நடுவில் வரும். ஓகே,
1: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை பிஎன்சிடி குளோபல், லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க, அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
0: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
3: We'll be back after a short commercial break.
4: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
5: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
6: Joy Alukas, world's favorite jeweler.
7: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. In Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction.

0: ஓகே, மெய்யழகன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? மெய்யழகனுக்கு முன்னாடி 2016 தோழான ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, யாராவது பார்த்துருக்கீங்களா? அது அது என்னமோ, அந்த படம் வந்து ஒரு தெலுங்கு வாடையிலே இருக்குமா, அதனால் எனக்கு வந்து ஒரு நேரடி தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீலே இல்லை. அதனால் அந்த படம்லாம் என்ன அந்த டைம்லலாம், அந்த டைமில் எனக்கு அந்த டைமில் வந்து பெருசாக அந்த படம் மேலே பெரிய ஒரு ஒரு ஒரு அபிப்பிராயமே வரல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து படத்தை வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது தான், அப்படி இவ்வளோ நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டுண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. கார்த்தி, அதுக்கப்புறம் நாகார்ஜுனா, அப்புறம் பிரகாஷ் ராஜ் எக்ஸ்டெண்டட் கேமியோ, தமன்னா தான் ஹீரோயின், அனுஷ்காவும் இருப்பாங்க அந்த படத்தில், சரியா? மெய்யழகன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு ஃபீல் வரும்? மெய்யழகன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உங்கள் ஃபேமிலியிலேயே நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருப்பீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கசினோ இல்லை ஒரு அண்ணனோ இல்லை ஒரு தங்கச்சியோ இல்லை அக்கா, அவங்களோட திரும்பி ரீகனெக்ட் ஆகும்போது நம்ம லைஃப்பில் நிறைய மாறி இருக்கும், அவங்க லைஃப்பில் நிறைய மாறி இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த பழைய பாசம் அஃபெக்ஷன்லாம் வந்து ரீகனெக்ட் ஆகும். இந்த பழைய விஷயங்களெல்லாம் பேசி பேசி பேசி அது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படம். மெய்யழகன் வந்து எப்படின்னா ஒரு படம் மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு புக் ரீட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட சிம்லர் ஃபீலிங் கொடுக்குற படம் தான் தோழா. யாருமே இன்னும் அந்த படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு, தோழா எதில் இருக்குன்னு தெரில எனக்கு, நெட்ஃப்ளிக்ஸா இல்லை அமேசான் பிரைமான்னு தெரியல, நீங்களே தேடி யூடியூப்லேயே இருக்கும் இந்த படம்லாம், ரொம்ப பழைய படம், 10 வருஷத்துக்கு பழைய படம் பாருங்கள். சிம்பிள், உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா, நாகார்ஜுனா வந்து பெரிய பணக்காரர், ஒரு இதுதான் வந்து சினாப்சிஸ் ஆஃப் த படம். ஓகே, ரொம்ப பெரிய பணக்காரர், அவருக்கு வந்து ஒரு பேராஷூட் ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து வெறும் அவருடைய சென்சஸ்லாம் போயிடும், அதாவது வீல் சேரில் இருப்பார், கை கால் எதுவுமே அவரால் அசைக்க முடியாமல் போயிடும். ஸோ அவரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி ஒருத்தரை இது பண்ணுவாங்க, தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்போ தான் வந்து கார்த்தி ஏதோ ஒரு சம்திங், கார்த்திக்கும் வேலை இருக்காது, சரி இதை அட்டன் பண்ண, தமனா பின்னாடியே போய் அப்படியே போயிட்டு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவார். பார்த்தா தமனாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த வேலைக்கே சேருவோம் அப்படி. ஆனால் அதில் என்ன ஆகிடுன்னா, அவருக்கு வந்து எப்படின்னா, நாகார்ஜுனா இவர் கூட ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். வேறஸ் லைக் இப்போது இந்த திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா, நம்ம எல்லாருமே நேச்சுரலி ரொம்ப இறக்கத்தோடு அவங்கள பார்ப்போம், ஒரு பரிதாபம் தானாகவே இருக்கும். அதாவது நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு டக்குன்னு இப்படி ஒருத்தருக்கு ஆகிடுச்சு, அவங்க மேலே எல்லோரும் இறக்கப்படுறாங்க, பரிதாபப்படுறாங்கன்னா, இந்த மறுமுனையில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பெருசாக நம்ம யோசிச்சதில்ல, நம்ம எல்லாருமே கைண்டாக இருக்கணும் அப்படி நினைக்கிறோம், கரெக்டு. ஆனால் இந்த படத்தில் கார்த்தி வந்து எப்படின்னா, அவர் ஒரு சராசரி ஆள் மாதிரியே பார்த்து டீல் பண்ணுவார், பைக்கில் கூப்பிட்டு போவார், அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு ரெகுலராக ஒரு கார் வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த படத்தில், இந்த காரில் தான் போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா மற்ற கார்லலாம் அவரால் உட்கார முடியாது, ஆனால் பார்த்தா அவர் வீட்டுக்கு வெளியில் எல்லா காரும் நிற்கும், பிஎம்டபிள்யூ, பென்ட்லே, மர்சிடிஸ் எல்லாமே நிற்கும். கார்த்தி வந்து வலுக்கட்டாயமாக அவ்வளோ பெரிய மல்டிமில்லியனர், அவர் தூக்கி பைக்கில் பின்னாடி டவலை சொல்லிட்டு அப்படியே போகிற, அவர் அப்போ தான் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து அப்படியே ஸ்கைஸ் எல்லாம் பார்ப்பார். இந்த மொத்த படத்தையும் நாகார்ஜுனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அந்த படமே நமக்கு தெரியுமே. படம் ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். பாட்டெலாம் வந்து பெருசாக நல்லாயிருக்காது, பாட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், அதனால் நான் அதுலேருந்து பாட்டெலாம் வந்து போட போகிறதில்ல. நான் இப்போ வந்து சேதுபதியிலேருந்து கொஞ்சம் பேசிட வேணாம் அந்த பாட்டு போடுறேன். பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமா அப்படியே எங்கே போகிறீங்களா, வீட்டுக்கு போங்க. டிராஃபிக் அப்டேட் கொடுத்துருவோமா, எங்கே பாருங்க.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: மாமே நல்லா கேட்டுக, ஆகஸ்ட் 31st ஸ்கூல் ஆரம்பிச்சிடும், அது வரைக்கும் இந்த லோ டிராஃபிக்கை என்ஜாய் பண்ணிங்க. அல்லாதா ஃபஸ்ட்டை தாண்டி ஈலவன் ரோடு சாரா சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கிராஷ் ஆகிருக்கு, பார்த்துங்க. மதினா மால் முன்னாடி ஒரு கிராஷ் ஆகி இப்போ தான் சரியாயிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து மிருதுஃபை தாண்டி அப்பா 311 ரோட்டில் தொடர்ந்து டுவர்ட்ஸ் நீங்கள் ஷார்ஜா அஜ்மான் போகிற அந்த டிரெக்ஷனில் 3 கிராஷ் ஆகிருக்கு. அதாவது மிருதுஃபு ஸ்போர்ட்ஸ் சொசைட்டியை தாண்டி அங்கே ஒன்று, அதுக்கப்புறம் அந்த எட்டிஹாட் மால்லாம் வரும் இல்லையா, அந்த டெரெக்ஷன் கொஞ்சம் வரதுக்கு முன்னாடி இன்னொன்று, அண்ட் மொஹேஷ்னா அந்த கிசைஸ் சிமெட்ரி வரும்ல அங்கே வந்து இன்னொரு கிராஷு. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா மொஹேஷ்னாவை தாண்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியா போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு கிராஷ், அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் யா, தட்ஸ் இட், திஸ் இஸ் த டிராஃபிக் அப்டேட்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay guys, this is Bravo signing off. Sandoshma veetukku ponga, nalabadiya nerathukku paduthu thoongi adukku munadi correct ah saaptu free ride ku vali uttu adutha onnu nimmadiya vandi ootu uttittu neengala jaliya safe ah vandi uttu veetukku ponga. Okay, good night, I will see you guys tomorrow. Bye bye, good night once again.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். போங்க மற்றும் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் city seasons hotel burj man dubai ல august 8th and 9th 10 am to 7 pm dak developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property வாங்குங்க. This hour of the evening correct is brought to you by joy alakasin joy of summer ல diamond jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction.

For details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: எனக்கு வேணும்.
1: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alakasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட விவகாரத்தில் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 10 மணி நேர அலைக்கழிப்புக்கு பின்னர் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்றே விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். விசாரணை முடிந்து காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து திமுகவினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். திறந்த காரில் நின்றபடி தொண்டர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். செங்கிப்பட்டியில் இருந்து திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். காவிரி விவகாரத்தில் இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்படவில்லை என்றார். தாவைக்கு ஆட்சி அமைந்த பின்னர் விவசாயிகளுக்கு நடந்த துரோகங்களை நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் பட்டியலிட்டேன் என்று அவர் கூறினார். நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் தாம் யாரையும் தவறாக பேசவில்லை என்றும் முழுக்க முழுக்க விவசாயத்தை பற்றியே பேசியதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு பின் தண்ணீரை கர்நாடகாவிடம் கேட்டுப் பெற தாவிகா அரசுக்கு வக்கில்லை என்றும் அவர் விமர்சித்தார். ரீல்ஸ் போட்டு திசை திருப்பும் யுக்தியை தாவிகா அரசு பின்பற்றுகின்றது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தஞ்சை போராட்டத்தில் விவசாயிகள் மத்தியில் கிடைத்த வரவேற்பை திசை திருப்பவே இந்த கைது நடவடிக்கை அரங்கேறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நான் பேசாததை பேசியதாக கூறி என்னை மிரட்ட பார்க்கின்றார்கள். இதற்கெல்லாம் அஞ்சுபவன் நான் அல்ல என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் பெண்களை விமர்சிப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். நாங்கள் ஏன் உதயநிதியை பழிவாங்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் விஜய் திமுகவுக்கு பாடம் எடுத்துள்ளார். தாவிகா ஆட்சி அமைத்த கடந்த 80 நாட்களில் திமுகவின் ஒரே கொள்கையே தாவிகா ஆட்சியை எப்படி கவிழ்ப்பது என்பதுதான் என்று அவர் கூறினார். தாவிகா எம்எல்ஏக்களிடம் 50 கோடி 100 கோடி தருவதாக செந்தில் பாலாஜி தரப்பு விலை பேசியது. எதிர்காலமே இல்லாத திமுக எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலை பேச முயற்சித்து மாட்டிக்கொண்டது என்று அவர் கூறினார். கொளத்தூர் மக்கள் தன்னை ஏன் தூக்கி எறிந்தார்கள் என்பதை மு க ஸ்டாலின் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சட்டப்பேரவை தொடரில் பங்கேற்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உதயநிதி அப்படி பேசினாரா என்ற சந்தேகம் வருகின்றது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரிக்கும் சுவர் அல்ல, இணைக்கும் பாலம் என கர்நாடக முதல்வருக்கு நயினார் நாகேந்திரன் கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எழுதிய கடிதத்தில் தமிழகமும் கர்நாடகமும் சகோதர மாநிலங்கள், காவிரி விவகாரம் குறித்து பேச தமிழக முதல்வரை முதலில் அழைத்துவிட்டு பின்னர் அவர் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் என்று கூறியது 8 கோடி தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2009 எடியூரப்பாவும் கருணாநிதியும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பெங்களூருவில் திருவள்ளுவர் சிலையையும் சென்னையில் சர்வக்ஜர் சிலையையும் திறந்து வைத்து கலாசார ஒற்றுமையை நிலைநாட்டினர். அத்தகைய முதிர்ச்சியை இன்றைய முதல்வர்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம் என நயினார் நாகேந்திரன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் முன்மொழியப்பட்ட இணையவழி ஊடக நிகழ்ச்சியில் இந்திய அரசுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை ஒரு தனியார் ஊடக அமைப்பு ஏற்பாடு செய்கின்றது, இந்திய அரசு அல்ல என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதிலும் ஆதரிப்பதிலும் இந்திய அரசுக்கு எந்தவித பங்கும் இல்லை. மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தப்படும் கருத்துக்களை இந்திய அரசு ஆதரிக்கவோ தன்னுடன் தொடர்புபடுத்த கொள்ளவோ இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஷேக் ஹசீனாவின் இணையவழி நிகழ்ச்சி தனியார் முயற்சியாகும், அதற்கு இந்திய அரசுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தாய்லாந்தின் புக்கெட் நகரில் இருந்து டெல்லி நோக்கி இயக்கப்பட்ட ஏர் இண்டியா விமானம் பயணத்தின் போது திடீர் காற்று அதிர்வில் சிக்கியதாக ஏர் இண்டியா விமான சேவை உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக விமானம் சிறிது நேரம் உயரத்தில் திடீர் மாற்றத்தை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. விமான பயணிகள் 12 பேர் இதன்போது காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ உதவி தேவைப்படும் பயணிகளுக்காக விமான நிலைய முனைய நுழைவாயிலில் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் சக்கர நாற்காலிகள் முன்கூட்டியே தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நடப்பாண்டின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை 4.84% அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2026 ஜூலை மாதத்தில் 25,622 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றுள்ளதுடன் இது இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. ஜூன் மாதத்தில் 24,440 பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றிருந்தனர். இஸ்ரேல், தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் அரசாங்கம் எட்டியுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காரணமாக அந்நாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் இலங்கையர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய ஜூலை மாதத்தில் இஸ்ரேலுக்கு 2,521 பேரும், தென்கொரியாவுக்கு 1,618 பேரும், ஜப்பானுக்கு 79 பேரும் சென்றுள்ளனர். அத்துடன் ஜப்பானில் உற்பத்தி, கட்டுமானம், செவிலியர் பராமரிப்பு மற்றும் விவசாய துறைகளில் வேலை வாய்ப்புகளை பெற்ற 14 இளைஞர் யுவதிகளுக்கு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் வைத்து விமான பயணச்சீட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டன. துபாயில் உள்ள இந்தியாவின் புதிய துணை தூதராக விஷ்ணுவர்தன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். 2008 ஆண்டு இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த அதிகாரியான டாக்டர் இம்மாடி விஷ்ணுவர்தன் ரெட்டி துபாய் மற்றும் வடக்கு அமீரக பகுதிகளுக்கான இந்தியாவின் புதிய துணை தூதுவராக பொறுப்பேற்கின்றார். சதீஷ்குமார் சிவன் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த நிலையில் இந்த பொறுப்பை விஷ்ணுவர்தன் ரெட்டி ஏற்கின்றார். இதற்கு முன்பு அவர் ஹைதராபாத்தில் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியாகவும் பின்னர் தெலங்கானா அரசின் முதலீட்டு மேம்பாடு மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பு செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். தெலங்கானாவைச் சேர்ந்த முதல் அதிகாரி என்ற பெருமையுடன் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். துபாய் வந்தடைந்த அவருக்கு அமீரகத்தில் உள்ள தெலுங்கு சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதிய பாஸ்போர்ட் சேவை கட்டணங்கள் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் மத்திய அரசுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் பாஸ்போர்ட் புதுப்பிப்பு கட்டணத்தில் சலுகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். 2026 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்த பாஸ்போர்ட் விதிகள் 2026 கீழ் பாஸ்போர்ட் கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து பிரவாசி லீகல் செல் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளது. வெளிநாடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் குறைந்த வருமானத்தில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத துறை நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 80% பங்களிப்பை வழங்கியுள்ளது. அதே காலகட்டத்தில் நாட்டின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3% வளர்ச்சி பெற்று 485 பில்லியன் திர்ஹம்ஸாக உயர்ந்துள்ளது. எண்ணெய் அல்லாத துறை 4.8% வளர்ச்சி அடைந்ததன் மூலம் மொத்த பொருளாதாரத்தில் அதன் பங்கு 79.4% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இது 78% இருந்தது. இந்த தகவலை ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி போட்டி திறன் மற்றும் புள்ளி விவர மையம் வெளியிட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இன்னும் எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என்று அவர் கூறினார். எனினும் விரைவில் ஓர் உடன்பாடு ஏற்படும் என்று நம்புவதாக மார்கோ ரூபியோ தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட்டும் முன்னதாக தெரிவித்திருந்தார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பணியாளர் ஒருவர் காணவர் போனதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பிரிட்டிஷ் கடற்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதாக தெரிவித்திருந்தது. சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவம் ஓமானின் அல் கசாப் நகருக்கு வடகிழக்கே சுமார் 20 கடல் மைல் தொலைவில் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. தாக்குதலுக்குள்ளான கப்பல் லைபீரியா கொடியுடன் பதிவு செய்யப்பட்ட மினோயல் பயணிய என்ற சரக்கு கப்பல் என அடையாளம் கண்டுள்ளதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் இன்று அதிகாலை 2 மணியளவில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது தாக்குதலுக்கு இலக்கானது. இந்த தாக்குதலில் ஏவுகணை கப்பலின் இயந்திர அறையை தாக்கியதாகவும் அதே நேரத்தில் பணியாளர்கள் தங்கும் பகுதியில் தீப்பற்றியதாகவும் பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வதும் இறுதியுமான T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி ஏட்டியது. இந்த போட்டியில் முதலில் தொடப்பிடத் ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் அணி தலைவி சமரி அத்தப்பத்து அதிகபட்சமாக 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சஞ்சனா காவிந்தி 20 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீராங்கனைகள் 20 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். பாகிஸ்தான் மகளிர் அணியின் பந்துவீச்சில் மொமீனா ரியாசத் 2 விக்கெட்டுகளையும் உமி ஹானி, நஷ்ரா சந்து, துபா ஹசன், அயேஷா ஜாஃபர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 114 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 18.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 115 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியேட்டியது. பாகிஸ்தான் அணி சார்பில் அயேஷா ஜாஃபர் அதிகபட்சமாக 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஷபாஸ் சூஃபிகார் 21 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீராங்கனைகள் 20 குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பாகிஸ்தான் மகளிர் அணி 6 வெற்றியை பெற்றுக் கொண்டது. இவ்வாறாயினும் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Al Ain since 1982.

0: Good evening. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ் எப்படி போச்சு? டே நல்லபடியா போயிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் நிதானமா வீட்டுக்கு போங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டே போங்க. வெதரும் நல்லா இருக்கு, நான் பிலீவ் பண்றேன். ஸ்டுடியோக்குள்ள உட்காந்துருக்க எங்களுக்கு வெளியில நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. எனிவேஸ் இப்போ அடுத்து உங்களுக்கான யூஏ அப்டேட் என்ன தெரியுமா?
1: யூஏ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஃப்ளட்டு கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஏ பொறுத்த வரைக்கும் ஐயோ மழை வந்தாலே கொஞ்சம் பக்க பக்கன்னு தான் இருக்கும். பட் என்னன்னாலும் ஒரு ஒன் டேல வந்து சரி பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன். அதுதான் யூஏயில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போது அந்த சென்னையிலலாம் வந்து டிசம்பர் மந்த்து மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் லேப்டாப்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். அவ்வளவு தான், பிகாஸ் நீங்களும் வந்து காரை வச்சுருப்பீங்க, டூ வீலர் வச்சுருப்பீங்க. ஸோ இதுக்கும் அந்த சேஃப்டியாக அப்படியே ஒரு ஸ்டாண்ட் பையில் இருக்கிறது நல்ல விஷயம் தான் இல்லையா? ஸோ நீங்களும் அதை பற்றி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மழை வந்தது அப்படின்னாலே அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விண்டரும் வந்துருச்சு அப்படின்னா நல்லது தானே நமக்கு? எஸ், எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாகவே பார்க்கணுமா இல்லையா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஆக்சுவலி கொஞ்ச நாளாகவே வந்து நான் வரணும் இல்லையோ இந்த மழை பற்றின நியூஸை வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லும்போது எனக்குள்ள இருக்க அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, ஓ மை காட் அப்படின்னு தான் இருக்கு. இப்போ அடுத்து கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஈவினிங் கோல்ட் ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஓகே, ஸோ ஈவினிங் கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 24 கேரட் கோல்டு 492 திரஹம்ஸ் 25 ஃபுல்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 455 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 437 திரஹம்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 374 திரஹம்ஸ் 75 ஃபுல்ஸ் அண்ட் இதான் ஈவினிங் கோல்டு ரேட். கோல்டு வாங்குங்க. அண்ட் இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஷோவில் நீங்கள் தங்க காசு வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். என்ன கான்டெஸ்ட், என்ன விஷயம் அப்படின்றத சற்று நேரத்தில் வந்து சொல்கிறேன். ரெடியாக இருங்க ஜெயிக்கிறதுக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுறது. அதுக்கு ஆடினேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய farmhouse, lavish lifestyle, இஷ்டத்துக்கு செலவு பண்ணு.
1: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
10: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
9: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
10: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction.

0: நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஆடி போய் ஆவடி வந்தா டாப்பா வந்துருவீங்க அப்படின்னு கேட்கும் போது நல்லா இருக்கு. பட் அது நடக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சொல்றேன். S89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. சோ எஸ் கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் ஐன் கோல்ட் வாலெட். நீங்க கோல்டு காயின், அதாங்க தங்க காசு வின் பண்ணணுமா? இப்ப நான் ஒரு ஈஸியான ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தங்க காசு வின் பண்ணலாம். ஒன்றும் கிடையாது, உங்க போன் எடுங்க, தேவையில்லாத ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஆப் ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் எஃப்எம் அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940க்கு August 5th, அதாவது இன்னும் ஒரே ஒரு நாள், நாளைக்குள்ளே தான் வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நாளைக்கு தான் August 5th, ஒரு நாள் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஐன் கோல்டு வாலெட்டில் ஆஸ் லோ அஸ் 1 dirhamலிருந்து நீங்கள் கோல்டை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ 100% பியூரிட்டி இருக்குது, அஷூரன்ஸோடு நீங்கள் உங்கள் சேவிங்ஸை ஈஸியான முறையில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டு பாராக வாங்கிக்கலாம், காயின்ஸாக வாங்கிக்கலாம், ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம், இல்லைனா கேஷாக கூட நீங்கள் ரிடீம் பண்ணிக்க முடியும். 32 years ஆஃப் லெகசி ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த லக்கி வினர் நீங்கள் தான் போல. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRIA நீங்க அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRIA டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: There is no place like home. There's no home like that.
2: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
0: For registrations call 056-357-9474. We'll be back after a short commercial break.
3: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
4: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது.
0: மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7th ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஹோம் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் simplysouth.tv.
5: இன்னையிலிருந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதியா தூங்க கூட முடியாது.
6: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
7: எனி க்ளூ?
6: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
7: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
6: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
2: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் 3rd ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் 3rd ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
8: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்ப சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர். அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
1: There is no place like home. There's no home like that.
0: For registrations, call 056-357-9474. Asthma and allergy issues are learning a kashtapadringla. Adukku Ayurveda la theerve irukku. Innikke Dr. Geeta Sadanandan kitta consult pannunga at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
9: Sollunga Mr. Ramanujam, are you feeling comfortable?
10: Onnum kavalapadadinga. En kooda cooperate panna ella seriyaga.
11: Unakku ipo 6 vayasu. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
12: உனக்கு இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
7: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 முதல் மாலை 6 வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: ஜூவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. அடுத்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அதுவும் நம்ம தமிழ் எஃப்எம்மோட நீங்க வந்து டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம். உங்களுக்கு கப்பல் பாசஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ August 14th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம சூர்யா சார், அதுக்கப்புறம் அமிதா பைஜு மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பார்க்கலாம். அண்ட் இப்போ அடுத்து இன்னொரு ஒரு கான்டெஸ்ட் வேற நம்ம ஷோவில் வந்து நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கே வந்து தெரியும். திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ண போகிறீங்க. எஸ் கோல்டு ரஷ் 2.4 இஸ் பேக். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணும், ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணுங்கள். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தமிழ் எஃப்எம்மோட வாட்ஸ்அப் நம்பர் 0502528940 இந்த நம்பருக்கு August 5th, அதாவது நாளைக்குள்ள நீங்க வந்து வாட்ஸ்அப் அனுப்பணும். அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அனுப்பணும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்னு. ஸோ அப்படி அனுப்பும்போது கோல்டு காயின் வின் பண்ண போற அந்த லக்கி வினர் நீங்களா கூட இருக்கலாம். ஸோ ஐன் கோல்டு வாலெட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் லோ அஸ் 1 திரம்ல இருந்து நீங்க கோல்டை சேமிக்க முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். 100% பியூரிட்டி வந்து இருக்கு, அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க கோல்டு பாரா வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை காயின்ஸா, இல்லை ஜுவல்லரியா, இல்லைனா கேஷை கூட ரிடீம் பண்ணிக்க முடியும். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க, கோல்டு காயினை வின் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர், ஏஎல்டி ப்ராப்பர்ட்டி. நான்காம் ஆண்டு

12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதே நம்பர் தான், உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு. அண்ட் இப்போது கோல்டு கான்டெஸ்ட் வேற நம்ம போயிட்டுருக்கு. கோல்டு காயின் வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான ஒரு கான்டெஸ்ட். ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும். அண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம் அப்படின்ற கோடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க 0502528940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது ஆகஸ்ட் 5th நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, சீக்கிரமே அனுப்பிச்சிடுங்க. அண்ட் ஐன் கோல்டு வாலெட்டில் வந்து ஆஸ் லோ ஆஸ் 1 dirhamல இருந்து கோல்டு வந்து உங்களால் சேமிக்க முடியும். பிகாஸ் இந்த காலத்தில் கோல்டு சேமிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது இல்லையா. ஸோ இப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ரொம்ப நல்லது. ஸோ ஐன் கோல்டு வாலெட் பொறுத்த வரைக்கும் 100% பியூரிட்டி அஷூரன்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம கோல்டு பாராகவும் சேவ் பண்ணிக்கலாம், காயின்ஸாகவும் நம்ம சேமிச்சுக்கலாம், இல்லை ஜுவல்லரியாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை கேஷாக கூட ரெடியூம் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது ஐன் கோல்டு வாலெட்டில். 32 years ஆஃப் லெகசி. ஸோ ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அதுவும் நம்ம தமிழ் எஃப்எம் கோடை வந்து யூஸ் பண்ணி. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. கோல்டு காயின், அந்த தங்க காசை நீங்கள் வாங்குற அந்த மொமெண்ட்டை பார்க்குறதுக்கு நாங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போது அவங்க கேட்ட பாட்டு, சுஷ்மிதா கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்கு. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: மனசு தொட்டு

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு மென்டல் ஹெல்த் அதை பற்றி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் நமக்கே தெரியாமல் சில விஷயங்களை நமக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு இருப்போம். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாமா அப்படின்னு தோணுச்சு. எஸ், இந்த மென்டல் ஹெல்த்னா வந்து என்ன? நம்ம பாடிக்கு வந்து இப்போ ஃபீவர் வந்துருச்சு, ஒரு கோல்டு வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? டக்குன்னு டாக்டர்கிட்ட ஓடி போவோம், அதுக்கப்புறம் வந்து சரியாயிடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட மனசு வந்து டயர்டாச்சு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஆமாம், உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ பாரு நீ வந்து டயர்டாகிட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மென்டல் ஹெல்த்னா நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிறதோ, இல்லை சோகம் வந்தால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து இக்னோர் பண்ணுறது இல்லையா, அந்த சேட்னஸ் வந்தால் கூட வந்து அதை அப்படியே சப்ரஸ் பண்ணுறது, எனக்குள்ளேயே நான் வந்து பூட்டி வச்சுப்பேன், யார்கிட்டையும் காமிச்சிக்காமல் இருப்பேன் அப்படின்றது இல்லையா. அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு கோபமாக மாறும், அழணும் அப்படின்னு தோணும், ஓவர் திங்க் பண்ணும் அப்படின்னு தோணும். இது எல்லாமே வந்து தப்பு இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வரும்போது நம்ம அதை புரிஞ்சிக்காமல் சப்ரஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ இமேஜின் உங்களோட ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் வந்து பேட்டரி வந்து டவுன் ஆகுது, அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஆஹா ஆஃப் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜ் போடுவோம் இல்லையா. அப்புறம் தான் அந்த ஃபோனுக்கே வந்து ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபோனுக்கே அப்படின்னா நம்மளோட ஹியூமன், ஒரு மனுஷனுக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கு மறந்துடுறோம்ல, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் ட்ரூயா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இவங்க சொல்ற அந்த தகுதியான மனிதர் இருக்காரு இல்லீங்களா,
2: ஜிடி நாயுடு அவர்களை இந்தியாவின் எடிசன் கூப்பிடுவாங்க. அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: அவர் பாட்டு வளர்ந்துட்டே போறாரு, கண்டுபிடிப்புகள் அடிக்கிட்டே போறாரு, ஃபேக்டரி மேல வாங்கி தரஞ்சே போறாரு சார்.
2: ஜிடி நாயுடு அவர்களை பத்தின பயோகிராபியே வருது. சிறு துளி படும்
4: கண்ணாடி என்ன பேரு? மாதவன், சத்யராஜ், ஜெயராம், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கான கபல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ல நடக்கிற ரேடியோ அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க.
2: Distributed by Homescreen Entertainment. Associate Partner SimplySouth.tv.
5: இன்னையிலேந்து ஒரு நாள் கூட ஒன்னாயிடு வர நிம்மதிய தூங்க கூட முடியாது.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ALD Properties இன் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. நிறைய நேரங்கள்ல சில பேருக்கு மூவி பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் தெரியுமா? சீரியஸ்லி, அதுவும் நிறைய பேருக்கு தனியாக போய் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு வந்து பயப்படுவாங்க, எப்படி நம்ம தனியாக போகிறது, தனியாக வந்து ஒரு காஃபி போகிறதா, தனியாக ஒரு டின்னர் போகிறதா, தனியாக வந்து தியேட்டருக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சில பேர் அதே ஒரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு, ஏன் நம்மளால் அதை பண்ண முடியாதா, போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு வந்து போயிருப்பீங்க. ஸோ அப்போ கூட நம்மளை வந்து ஒரு புதுசாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும், புது ஒரு புது பர்சனாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ மூவி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது GDN படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ August 7th வந்து ரிலீஸ் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம். ஸோ நீங்கள் GDN படத்தை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பாசஸ், கப்பல் பாசஸ் நாங்களே வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நம்ம தமிழ் எஃப்எம்ல நடக்கக்கூடிய கான்டெஸ்ட், அதாவது ரேடியோவில் நடக்கும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் நடக்கும், நடக்கக்கூடிய கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு கப்பல் பாசஸை ஜெயிக்க முடியும். ஸோ எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மே தான். ஸோ இந்த படத்தில் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க, ஒரு பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம மேடி சார், ஸோ மேடி சார் வந்து இப்போலாம் இந்த ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணாலும் அதை பயங்கரமாக பக்காவாக பார்த்து நடிக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாக வந்து இருக்கிறாரு, நம்பிக்கையான ஒரு பர்சனாக, ப்ரொமிசிங் ஹீரோ எப்போவுமே அவர். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல், பிரியாமணி இருக்காங்க, அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், ஜெயராம் சார், அதுக்கப்புறம் துஷாரா விஜயன், வினய், தம்பிராமையா சார், அப்புறம் கருணாகரன் மற்றும் பலர் நிறையா இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க அப்ப மறக்காம ஆகஸ்ட் 6 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சும் மறக்காம கேளுங்க.
2: There is no place like home. There's no home like that.
3: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, ஆகஸ்ட் 8th and 9th மறந்துடாதீங்க.
1: For registrations call 056-357-9474.
4: We'll be back after a short commercial break.
5: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
6: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
5: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
3: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: There is no place like home. There's no home like that.
1: For registrations call 056-357-9474.
4: Sirithayum Tamili.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ்ஃபம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடன் நான் பிரியா. எல்லாருக்குமே கொஞ்சம் பிரேக் தேவைதானே? இல்லைனா இந்த மெஷின்லாம் எப்படி வந்து பயங்கர சூடாகி பர்ஸ்ட் ஆகிடுமோ அந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயின் கூட, நம்மளோட பாடி கூட. கொஞ்சம் பிரேக் கண்டிப்பாக அவசியம்தான். நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்பேஸ் ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இல்லை. மார்னிங் வந்து ஒர்க் போவோம், அதுக்கப்புறம் டிராஃபிக் சிக்னல்ஸில் மாட்டிகிட்டே இருக்கிறது, அப்புறம் கால்ஸ் வருது, அட் அ டைமில் ஆஃபீஸ் விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா, இன்னொரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு நமக்கு வந்து பயங்கர பிஸியாக இருக்கிற லைஃப்பில் ஒரு 10 minutes கூட நமக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமோ அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? சம்டைம்ஸ் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதை இம்ப்ரூவ் பண்ண பெரிய வெக்கேஷன்ஸ் போகணும் இல்லை அதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. ஒரு டீ குடிக்கும்போது ஃபோன் இல்லாமல் உட்காந்து நிம்மதியாக குடிக்கிறோமா? இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் பயங்கரமான ஒரு ரீல் வந்து வைரல் ஆகிட்ருக்கும். இந்தியன் மாம்ஸ் எப்படி வந்து டீ குடிப்பாங்க அப்படின்னா எங்கேயாவது முறைச்சி பார்த்துட்டே குடிப்பாங்க. ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்டே வந்து டீ குடிப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்களே பரவாயில்ல போல. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபோன் அப்படியே உத்து பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே குடிச்சிட்ருப்போம் இல்லையா? ஸோ இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் ஆனால் பிரச்சனையெல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சன்செட்டை வந்து பார்க்கலாம், ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங்கை வந்து கேட்கலாம், கொஞ்சம் அமைதியாக வந்து இருக்கலாம். இந்த மைண்டுக்கு பிரேக் கொடுக்காமல் தொடர்ந்து இந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறனால அது ஒரு நாள் வந்து ஓவர்லோட் ஆகும்போது, எப்படி நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஆச்சு அப்படின்னா உள்ளே வாட்ஸ்அப்குள்ளே கூட போக முடியாது பார்த்தீங்களா, அதனால் மீட்டிங்லாம் கூட மிஸ் பண்ணியிருக்கேன் நான், அந்த மாதிரி ஆகும். ஸோ ரீசெட், ஸோ அந்த ரீசெட் பண்ணும் நம்மளோட மைண்டு இல்லையா? ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம்லாம் கிடையவே கிடையாது. ரீசார்ஜ் பண்ணுறது தான் நம்மளோட பாடி அண்ட் மைண்டை வந்து ரீசார்ஜ் பண்ணுறது தான் பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு உங்களே நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு இதுதான் பிடிக்கும், எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும், மவுண்டெயின் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை? எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம தலையில் கை வச்சு உட்காரும்போது அப்போ தான் நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் அது கூட தெரியாமல் நம்ம இருந்திருக்கோமே அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க, நமக்கு நம்மளே தான். அண்ட் இன்னும் தொடர்ந்து பேசலாம், மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். 89.4 தமிழ்ஃபம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதுங்க, நீங்கள் கூட எனக்கு தெரியப்படுத்தலாம். ஆர்ஜே பிரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அங்கே வந்துட்டு கூட நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: அன்புடன் நான் ப்ராட் யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு தெரியுமா. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஆமாங்க, ரொம்ப பேருக்கு ஒரு ஹேபிட் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, சொல்லி என்ன யூஸ், யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, எப்படியும் யார்கிட்ட சொன்னாலும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, அதனால நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்படி சொல்லி சொல்லியே ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் அதாங்க பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஒரு பாட்டிலில் ஒரு வாட்டர் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் வந்து ஓவர் ஃப்ளூ ஆகும் இல்லையா, அப்படியே வெளியில் வந்துடும், பாட்டிலுக்கு வெளியில் வந்துடும். அதே மாதிரி தான் நம்மளோட இமோஷன்ஸ்லாம். அதனால் அழுக வரும்போது அழுதுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் இட்ஸ் ஓகே அப்படின்னு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு இல்லை யாரையுமே வந்து நம்ப முடியல பிரியா, எல்லாரையும் நம்பி நம்பி நம்பி நான் ஒரு பாயிண்டில் ஒரு பெரிய ஒரு குவெஸ்சன் மார்க்கோட தான் இருக்கேன், அப்போ யாரை தாண்டா நம்புறது அப்படின்னு உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன், யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இதனால தான் முன்னாடியெலாம் வந்து டைரி எழுதுவாங்க, லெட்டர் எழுதுவாங்க. அப்படி யோசிச்சு யோசிச்சு எழுதும்போது சீரியஸ்லி நம்மளோட மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து கம்மியாகிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தரும் தெரியுமா. இது எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, நான் அதை நிறைய தடவை வந்து பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக வந்து நான் எழுதுறது கிடையாது, பட் எனக்காவது உட்காந்து அதை எழுதும்போது சீரியஸ்லி ஒருத்தவங்க கிட்ட மனசார கொட்டி அழுது தீத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்காவது நீங்கள் லெட்டர் எழுதலாம், அந்த லெட்டர் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க போஸ்ட் பண்ணலை அதெல்லாம் வேறு விஷயம், பட் எழுதலாம், டைரி எழுதலாம். ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருக்குது இல்லையா, நம்ம கொட்டுறோம் இல்லையா, அது வந்து நம்ம பண்ணுறது நல்லது. அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தமே கிடையவே கிடையாது. சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்மளோட இமோஷன்ஸை வேறு இப்படி தான் வந்து கொட்டுறது. 4 பேரை கத்தலாம், ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பாத ஒரு பர்சன் இப்படி தான் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை கொட்ட முடியும். சம்டைம்ஸ் டு பி ஆனஸ்ட், என்ன அப்படின்னா ஆனஸ்டான விஷயம் என்னன்னா, அந்த கான்வர்சேஷன் வந்து இருந்தால் தான் ஒரு பிரச்சனையை வந்து கொஞ்சம் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு கான்வர்சேஷனாக இருந்ததுன்னா அது பிரச்சனையாயிரும். ஸோ ஜஸ்ட் எழுதுங்க ஓகேவா, அண்ட் அப்போ தான் அந்த மனசில் இருக்க அந்த பாரம் இருக்கு இல்லையா அது வந்து குறையும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. அது நம்ம ரேடியோ நம்ம

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபார்ம்ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
0: நம்ம 89.4 தமிழ் FM லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் FM ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கப்பல் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: தானே
2: ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. காலம் காலமா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் என்ன சொல்லட்டுமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது உங்களுக்கே தெரியும், நம்மளும் மனுஷங்க தானே. இது யோசிக்கிறனால நம்ம ஒன்றும் கெட்டவங்க இல்லை, நமக்கு மனசாட்சியே இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படி ஒரு ஏக்கம் இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பேர் பண்ணுறது இல்லையா, கம்பேரிசன் தான் நம்மளோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து யாராவது ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்களாச்சே, அவங்கள மாதிரியும் நம்மளும் வந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது நல்ல விஷயம். அவங்க எப்படி போகலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது தப்பான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் சில பேர் அதை வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ அப்படி ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்துடுது. ஒரு நாள் கண்டிப்பாக காசு சேர்த்து வச்சு நானும் வந்து போவேன் அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவான விஷயம் இல்லையா? ஸோ அப்புறம் யாராவது இந்த மேரேஜ் எல்லாம் வந்து ஆயிட்டு போஸ்ட் எல்லாம் வந்து போட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு மட்டும் மேரேஜ் ஆயிடுச்சே, நமக்கு மட்டும் நடக்கலையே அப்படின்னு ஏங்குறது. அந்த உள் மனசில் வந்து வா குட், அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா, லைஃப்பில் வந்து அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த எனர்ஜி நம்மளையும் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம்ல, அதை கூட நம்ம சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுவோம். யாராவது புதுசாக ஒரு கார் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு மனசார வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது கூட வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இது வந்து எப்படி ஆகும்னா, நீங்கள் நல்ல மனசுக்காரவங்களாக இருந்தாலுமே கூட ஒரு பாயிண்டில் ஒரு ஜெலஸ் மாதிரியான ஒரு தாட் வந்து ஆரம்பிச்சிடும். அது வந்து எப்படின்னா, நம்மளோட பாசிட்டிவ் மைண்டை நமக்கு தெரியாமையே வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ எப்போவுமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் இருக்குல்ல, ஸோ மற்றவங்களை வந்து பார்த்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷப்படுறோமோ, எவ்வளோ தூரத்துக்கு எப்படி சொல்கிறது மனசார வந்து சந்தோஷப்படுறோமோ, அது எல்லாமே வந்து நமக்கும் நடக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆசை வேறு, பொறாமை வேறு இல்லையா? அதுதான் இன்டைரக்டாக நமக்கு ஒரு பாயிண்டில் ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்து சேர்க்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நம்ம தான், நம்மளோட மைண்ட் செட் மட்டுமே தான். அதனால் பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வாங்கணும், அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அதை நமக்கு மட்டும்தான் அது டேஞ்சராக வந்து முடியும். ஸோ யாருமே நீங்கள் கேட்டுட்ருக்கோங்க யாரும் அப்படி இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பாயிண்டில் நமக்கே வந்து அடிபட்டு நம்ம புரிஞ்சிருப்போம் இல்லையா? ஸோ பிஹைண்ட் ஒவ்வொரு சிரிப்புக்கும் பின்னாடி அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தெரியும். உங்களோட சாப்டர் இன்னுமே வந்து காத்துட்ருக்கு. நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்குனே வந்து காத்துட்ருக்கு. அதை கூடிய சீக்கிரமே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சொந்த ஊர்ல சொந்த வீடு வாங்கணுங்கிற கனவோட இருக்கிற UAE NRI நீங்க. அப்ப மறக்காம August 6, 9 to 10 AM மெர்சல் மார்னிங் ஷோ கேளுங்க. நம்ம கூட மிஸ் ஜெயந்தி, சீனியர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் அண்ட் NRI டிவிஷன் ஃப்ரம் டாக் டெவலப்பர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களோட அந்த கனவை எப்படி நனவாக்கலாம், அதுக்கு டாக் டெவலப்பர்ஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃபர் பண்றாங்கங்கறத பத்தி பேச வர போறாங்க. சோ மறக்காம கேளுங்க.
1: There is no place like home. There's no home like that.
2: அப்புறம் என்ன இசை போயிலே சொல்லிட்டாரு, August 8th and 9th மறந்துடாதீங்க.
0: For registrations call 056-357-9474.
3: We'll be back after a short commercial break.

89.4 தமிழ்ஃபம் கேட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, 30க்கு மேல நம்மளோட பாடி நம்ம சொல்ற பேச்ச கேட்கவே கேட்காது, அது இஷ்டத்துக்கு தான் தையத்தக்கான ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது உண்மைதான் இல்ல. ஸோ அதை நம்ம வந்து ஒரு 30-ஐ க்ராஸ் பண்ணும்போது தான் நமக்கே வந்து அது தெரிய வருது, ஓஹோ நெஞ்சந்தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்ணில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் போல. நம்மளோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண ஒரு பெரிய மேஜிக் வந்து எதுவுமே கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து சீக்கிரம் தூங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டு பி ஆனஸ்ட், நான் வந்து சீக்கிரம் தூங்குற ஒரு பர்சனே கிடையவே கிடையாது. நான் சீக்கிரம் தூங்குவேன்னு சொன்னால் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து இந்த உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து நான் அடிப்பாங்க. நான் தூங்குறதுக்கு ஒரு 1 or 2 இல்லை சில நேரம் வந்து 12 தூங்கலாம். 12 தூங்குறதே எனக்கு ஒரு 10 மணிக்கு தூங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து ஒர்க் முடிஞ்சுது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களோட டேவை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து பிளான் பண்ணலாம். மேபி உங்களுக்கு டைம் இருந்தால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி இருக்காதிங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணுங்கள், ஏன்னா அது நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ வெளியில் போனால் ஒரு 5 மினிட்ஸ் கூட நிற்க முடியல பிரியா, ஈவினிங் டைமில் கூட யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. சம்மர் போனதுக்கப்புறமா வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உடனே வந்து கிளம்பி வாக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அதிகமாக வந்து வாட்டர் குடிக்கிறது, அப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கிறது, இந்த சாப்பாடு தான் இல்லையா. நிறைய பேர் இந்த சூர்யா கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து இன்டர்வியூலேயே ஏதோ நான் வந்து பார்த்தேன், ஞாபகம் இருக்கு. ஸோ ஜிம்க்கு போய் நம்ம ஃபிட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு 20%னா, ஒரு 80% வந்து கிச்சனில் தான், சாப்பாடு தான். சாப்பாடு வந்து கிச்சனில் எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றோமோ அதுதான் வந்து நம்ம பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சூர்யா சொன்னார். ஸோ அவர் எவ்வளோ ஃபிட்டான ஒரு பர்சன் நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அண்ட் இப்போது இந்த விஷயத்தில் வேணா நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இப்போது ரீசெண்டாக டச்சுட் நான் வந்து கொஞ்சம் என்ன நானே கொஞ்சம் ஹெல்த்தியாக பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து தள்ளப்பட்டிருக்கனால அதை நான் கொஞ்சம் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட ஜஸ்ட் பிடிச்சவங்கக்கிட்ட, ஒரு தெரியாதவங்கள இருந்தால் கூட ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல், ஒரு சிரிப்பு, அதுலேருந்து என்ன காசாக பணமாக ஒரு சின்ன ஒரு சிரிப்பு தானே, அதை கூட கொடுக்கறதுக்கு நம்ம அவ்வளோ வந்து யோசிக்கிறோம். டெய்லி 1% வந்து நம்ம பெட்டர் ஆனாலே போதும் தெரியுமா. எடுத்தோன்னே அடுத்த நாளே 100% நான் மாறிட்டேன் அப்படின்னா யாருனாலையும் மாறவே முடியாது. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக முடியுமா? முடியாது. சூரியவம்சம் படத்தில் வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட கேரக்டர்ஸ் கூட, நம்மளோட பிஹேவியர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மாறும் இல்லையா. ஸோ நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நல்ல முறையில் வந்து மாறுவோம். அது வந்து அடுத்து 2027 நியூ இயர் ரெசல்யூஷன் வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு இந்த மொமெண்ட்டே நம்ம மாற்றோம். ஓகே, ஸோ இப்போவே நீங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase-ல கலந்துக்கோங்க. உங்க favorite location-ல property-ய வாங்குங்க.
2: ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் ஓப்பனாக உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நமக்கு தேவையானதை யாரும் பேச மாட்டாங்களா, நமக்கு வந்து இப்போ யாரும் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம். முன்னாடிலாம் அட்வைஸ் அப்படின்னாலே கஷாயம் கொடுக்குற மாதிரி பயங்கர கசப்பாக இருக்கும். நல்லது சொன்னாங்கனாலே வந்து ஐயோ போர் அடிக்கிறாங்களே, ஒரு வார்த்தை இருக்கேன் ஆ பூமர் இந்த மாதிரி வந்து நம்மளே வந்து நிறைய பேரை வந்து சொல்லிப்போம். இப்போ ஒரு பாயிண்டில் இது எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னு தோணுதில்ல, யாராவது என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், யாராவது எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம். காலம் வந்து மாறிட்டே வருதில்லை, நமக்கு ஒரு பாயிண்ட்டில் இதெல்லாம் வந்து தேவை தான். அதை நமக்கே வந்து உணர்த்தும், எப்படி நமக்கு வயசாக ஆக ஆக ஒரு 30 க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு ஓல்டு சாங்ஸ்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி இதுவுமே வந்து தேவைப்படும் தான் நினைக்கிறேன். எனிவேஸ், இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து இன்றைக்கி ஷோவில் என்ன அப்படின்றத என் கூட தெரியப்படுத்துங்க. ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தமிழ் எஃப்எம்மோட ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி தமிழ் எஃப்எம் எங்கே இருந்தாலும் அங்கனால கேட்க முடியும். இப்போது எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு தெரியல, எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்து தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 89.4 தமிழ் கேட்டுருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை பை.
3: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.

0: வணக்கம். விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட விவகாரத்தில் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். 10 மணி நேர அலைக்கழிப்புக்கு பின்னர் உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்றே விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். விசாரணை முடிந்து காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் காத்திருந்து திமுகவினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். திறந்த காரில் நின்றபடி தொண்டர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். செங்கிப்பட்டியில் இருந்து திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். காவிரி விவகாரத்தில் இதுவரை அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டப்படவில்லை என்றார். தாவைக்கு ஆட்சி அமைந்த பின்னர் விவசாயிகளுக்கு நடந்த துரோகங்களை நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் பட்டியலிட்டேன் என்று அவர் கூறினார். நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் தாம் யாரையும் தவறாக பேசவில்லை என்றும் முழுக்க முழுக்க விவசாயத்தை பற்றியே பேசியதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். 5 ஆண்டுகளுக்கு பின் தண்ணீரை கர்நாடகாவிடம் கேட்டுப் பெற தாவிகா அரசுக்கு வக்கில்லை என்றும் அவர் விமர்சித்தார். ரீல்ஸ் போட்டு திசை திருப்பும் யுக்தியை தாவிகா அரசு பின்பற்றுகின்றது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தஞ்சை போராட்டத்தில் விவசாயிகள் மத்தியில் கிடைத்த வரவேற்பை திசை திருப்பவே இந்த கைது நடவடிக்கை அரங்கேறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நான் பேசாததை பேசியதாக கூறி என்னை மிரட்ட பார்க்கின்றார்கள். இதற்கெல்லாம் அஞ்சுபவன் நான் அல்ல என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் ஆட்சியில் பெண்களை விமர்சிப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். நாங்கள் ஏன் உதயநிதியை பழிவாங்க வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் விஜய் திமுகவுக்கு பாடம் எடுத்துள்ளார். தாவிகா ஆட்சி அமைத்த கடந்த 80 நாட்களில் திமுகவின் ஒரே கொள்கையே தாவிகா ஆட்சியை எப்படி கவிழ்ப்பது என்பதுதான் என்று அவர் கூறினார். தாவிகா எம்எல்ஏக்களிடம் 50 கோடி 100 கோடி தருவதாக செந்தில் பாலாஜி தரப்பு விலை பேசியது. எதிர்காலமே இல்லாத திமுக எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விலை பேச முயற்சித்து மாட்டிக்கொண்டது என்று அவர் கூறினார். கொளத்தூர் மக்கள் தன்னை ஏன் தூக்கி எறிந்தார்கள் என்பதை மு க ஸ்டாலின் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சட்டப்பேரவை தொடரில் பங்கேற்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு உதயநிதி அப்படி பேசினாரா என்ற சந்தேகம் வருகின்றது என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரிக்கும் சுவர் அல்ல, இணைக்கும் பாலம் என கர்நாடக முதல்வருக்கு நயினார் நாகேந்திரன் கடிதம் எழுதியுள்ளார். கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எழுதிய கடிதத்தில் தமிழகமும் கர்நாடகமும் சகோதர மாநிலங்கள், காவிரி விவகாரம் குறித்து பேச தமிழக முதல்வரை முதலில் அழைத்துவிட்டு பின்னர் அவர் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் என்று கூறியது 8 கோடி தமிழக மக்களை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2009 எடியூரப்பாவும் கருணாநிதியும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பெங்களூருவில் திருவள்ளுவர் சிலையையும் சென்னையில் சர்வக்ஜர் சிலையையும் திறந்து வைத்து கலாசார ஒற்றுமையை நிலைநாட்டினர். அத்தகைய முதிர்ச்சியை இன்றைய முதல்வர்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றோம் என நயினார் நாகேந்திரன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் முன்மொழியப்பட்ட இணையவழி ஊடக நிகழ்ச்சியில் இந்திய அரசுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை ஒரு தனியார் ஊடக அமைப்பு ஏற்பாடு செய்கின்றது, இந்திய அரசு அல்ல என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதிலும் ஆதரிப்பதிலும் இந்திய அரசுக்கு எந்தவித பங்கும் இல்லை. மேலும் இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தப்படும் கருத்துக்களை இந்திய அரசு ஆதரிக்கவோ தன்னுடன் தொடர்புபடுத்த கொள்ளவோ இல்லை என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஷேக் ஹசீனாவின் இணையவழி நிகழ்ச்சி தனியார் முயற்சியாகும், அதற்கு இந்திய அரசுடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தாய்லாந்தின் புகெட் நகரில் இருந்து டெல்லி நோக்கி இயக்கப்பட்ட ஏர் இண்டியா விமானம் பயணத்தின் போது திடீர் காற்று அதிர்வில் சிக்கியதாக ஏர் இண்டியா விமான சேவை உறுதிப்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக விமானம் சிறிது நேரம் உயரத்தில் திடீர் மாற்றத்தை சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. விமான பயணிகள் 12 பேர் இதன்போது காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ உதவி தேவைப்படும் பயணிகளுக்காக விமான நிலைய முனைய நுழைவாயிலில் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் சக்கர நாற்காலிகள் முன்கூட்டியே தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
0: நடப்பாண்டின் ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை 4.84% அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதன்படி 2026 ஜூலை மாதத்தில் 25,622 இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றுள்ளதுடன் இது இந்த ஆண்டில் ஒரே மாதத்தில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாக கருதப்படுகின்றது. ஜூன் மாதத்தில் 24,440 பேர் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றிருந்தனர். இஸ்ரேல், தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் அரசாங்கம் எட்டியுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் காரணமாக அந்நாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெறுவதில் இலங்கையர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய ஜூலை மாதத்தில் இஸ்ரேலுக்கு 2,521 பேரும், தென்கொரியாவுக்கு 1,618 பேரும், ஜப்பானுக்கு 79 பேரும் சென்றுள்ளனர். அத்துடன் ஜப்பானில் உற்பத்தி, கட்டுமானம், செவிலியர் பராமரிப்பு மற்றும் விவசாய துறைகளில் வேலை வாய்ப்புகளை பெற்ற 14 இளைஞர் யுவதிகளுக்கு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தில் வைத்து விமான பயணச்சீட்டுகள் வழங்கி வைக்கப்பட்டன. துபாயில் உள்ள இந்தியாவின் புதிய துணை தூதராக விஷ்ணுவர்தன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். 2008 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த அதிகாரியான டாக்டர் இம்மாடி விஷ்ணுவர்தன் ரெட்டி துபாய் மற்றும் வடக்கு அமீரக பகுதிகளுக்கான இந்தியாவின் புதிய துணை தூதுவராக பொறுப்பேற்கின்றார். சதீஷ்குமார் சிவன் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்த நிலையில் இந்த பொறுப்பை விஷ்ணுவர்தன் ரெட்டி ஏற்கின்றார். இதற்கு முன்பு அவர் ஹைதராபாத்தில் மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியாகவும் பின்னர் தெலங்கானா அரசின் முதலீட்டு மேம்பாடு மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பு செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். தெலங்கானாவைச் சேர்ந்த முதல் அதிகாரி என்ற பெருமையுடன் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். துபாய் வந்தடைந்த அவருக்கு அமீரகத்தில் உள்ள தெலுங்கு சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதிய பாஸ்போர்ட் சேவை கட்டணங்கள் குறைக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் மத்திய அரசுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அமீரகத்தில் வசிக்கும் இந்தியர்கள் பாஸ்போர்ட் புதுப்பிப்பு கட்டணத்தில் சலுகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். 2026 ஜூலை 1 அமலுக்கு வந்த பாஸ்போர்ட் விதிகள் 2026 கீழ் பாஸ்போர்ட் கட்டணம் உயர்த்தப்பட்டதை எதிர்த்து பிரவாசி லீகல் செல் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளது. வெளிநாடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் குறைந்த வருமானத்தில் பணிபுரியும் இந்தியர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிக நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 முதல் காலாண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் அல்லாத துறை நாட்டின் பொருளாதாரத்தில் சுமார் 80% பங்களிப்பை வழங்கியுள்ளது. அதே காலகட்டத்தில் நாட்டின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3% வளர்ச்சி பெற்று 485 பில்லியன் திர்ஹம்ஸ் ஆக உயர்ந்துள்ளது. எண்ணெய் அல்லாத துறை 4.8% வளர்ச்சி அடைந்ததன் மூலம் மொத்த பொருளாதாரத்தில் அதன் பங்கு 79.4% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இது 78% இருந்தது. இந்த தகவலை ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டாட்சி போட்டி திறன் மற்றும் புள்ளி விவர மையம் வெளியிட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இன்னும் எந்த இறுதி முடிவும் எட்டப்படவில்லை என்று அவர் கூறினார். எனினும் விரைவில் ஓர் உடன்பாடு ஏற்படும் என்று நம்புவதாக மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பாக ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட்டும் முன்னதாக தெரிவித்திருந்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு சரக்கு கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதில் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பணியாளர் ஒருவர் காணவர் போனதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பிரிட்டிஷ் கடற்சார் வர்த்தக நடவடிக்கை மையம் கப்பல் மீது அடையாளம் தெரியாத ஏவுகணை போன்ற பொருள் தாக்கியதாக தெரிவித்திருந்தது. சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவம் ஓமானின் அல் கசாப் நகருக்கு வடக்கிழக்கு கிழக்கே சுமார் 20 கடல் மைல் தொலைவில் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. தாக்குதலுக்குள்ளான கப்பல் லைபீரியா கொடியுடன் பதிவு செய்யப்பட்ட மினோயல் பயணிய என்ற சரக்கு கப்பல் என அடையாளம் கண்டுள்ளதாக பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் இன்று அதிகாலை 2 மணியளவில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது தாக்குதலுக்கு இலக்கானது. இந்த தாக்குதலில் ஏவுகணை கப்பலின் இயந்திர அறையை தாக்கியதாகவும் அதே நேரத்தில் பணியாளர்கள் தங்கும் பகுதியில் தீப்பற்றியதாகவும் பிரிட்டிஷ் கடற்சார் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வதும் இறுதியுமான T20 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி எட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத் ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 113 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் அணித்தலைவி சமரி அத்தபத்து அதிகபட்சமாக 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சஞ்சனா காவிந்தி 20 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீராங்கனைகள் 20க்கும் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். பாகிஸ்தான் மகளிர் அணியின் பந்துவீச்சில் மொமீனா ரியாசத் 2 விக்கெட்டுகளையும் உமி ஹானி, நஷ்ரா சந்து, துபா ஹசன், அயிஷா ஜாஃபர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். 114 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி 18.2 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 115 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி எட்டியது. பாகிஸ்தான் அணி சார்பில் அயிஷா ஜாஃபர் அதிகபட்சமாக 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஷபால் சூஃபிகார் 21 ஓட்டங்களுடன் வெளியேறினார். அணியின் ஏனைய வீராங்கனைகள் 20க்கும் குறைவான ஓட்டங்களுக்கு ஆட்டமிழக்க செய்யப்பட்டனர். 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பாகிஸ்தான் மகளிர் அணி 6தல் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இவ்வாறாயினும் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: 89.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

பல பக்கம் நானே, இட பக்கம் நானே, தலை மேல ஆகாயம் மொத்தம் நானே. தப்பும் நானே, ஏ ரைட்டும் நானே, தப்புக்கும் ரைட்டுக்கும் அப்பென் நானே.

0: atunci că este modelul tău.
1: Rolex. Rolex.
0: Sir! Just sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காற்று விடுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM

0: மியூசிக்
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒண்ணு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase-ல கலந்துக்கோங்க. உங்க favorite location-ல property-ய வாங்குங்க.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshal Dane. For details call 056 415 4242.

0: தாண்டி.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
1: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
3: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.